மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னைப் போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா ஆகியோர் குரல்களில், ஏ ஆர் ரகுமான் இசையில் டூயட். நேரம் 5:44.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவணா மாதம் 23 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 29 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: இன்னொருவனுடைய மனைவியின் மேல் ஆசை கொண்டு அவனுடைய புழக்கடை வாசலுக்கு போகிறவர்களே முட்டாள்கள். குறள் எண் 142, அதிகாரம் பிறனில் விளையாமை.
1: அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையாரில்.
0: இல்லற ஒழுக்கத்தில் கடைகட்டு போனவர்களுள் இன்னொருவனுடைய மனைவியின் மேல் ஆசை கொண்டு அவனுடைய புழக்கடை வாசலுக்கு போகிறவர்களே முட்டாள்கள். குறள் எண் 142, அதிகாரம் பிறனில் விளையாமை.

வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 563,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக அவசர அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சியும் நேரமும். நேயர்களே, இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். இன்று காலை 7:00 வணக்கம் பரணியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நேர்களை, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா. இந்த தலைப்பில் நேர்கள் பேச இருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேர்கள் தங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணி திறநாடு நிகழ்ச்சியில் இன்று பல்லவர்களின் சிற்பக்கலை பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். பன்னிரண்டு 10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் குடும்பத்தினர் பாராட்டை பெற்று

உங்களின் ஒரு சாமர்த்திய செயல் எது அப்படிங்கறத குறித்து சிநேகிதிகள் பேச இருக்கிறீங்க. பிற்பகல் 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 2 கொக்கு நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். மூன்று 2 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1972 வெளிவந்த திரைப்படங்களும் அதன் பாடல்களையும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:50 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:55 தேசபக்தி பாடல்கள். நேயர்களே, இன்று 7:00 இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வரும். 8:05 ஊரும் உறவும். இன்று சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு வழங்குபவர் சமாதானபுரம் சகுந்தலா குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். நேயர்களே, இன்று 9:00 தேசபக்தி பாடல்கள், 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பு கேட்கலாம். குரல் VN சௌந்தர நாயகி அவர்கள். 10:00 சுகமான ராகங்கள், இன்று கடிதம் வழி நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் இன்று வலம் வரும். இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க தொலைபேசி எண் 2561132 அல்லது 2561133 இணைப்பெண்ணாக 0462. விருப்ப பாடல்களை கேட்க குறுஞ்செய்தி அனுப்ப எண் 9443360794. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். என்னை தானும் நல்லவை கேட்க.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியரின் அன்பு பிணைப்பையும் நேர்மையான அறவழியையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அந்த இல்லத்தருக்கு உரிய நற்பண்பும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பயனும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும். வீடு என்பது

செங்கல், சிமெண்ட், மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான். கடைசியில் நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60வது திருமணம் சஷ்டி அப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதி

0: சங்கடத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை ஒரு நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும். ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசப்பையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்கள் இமேல் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக 6:30 ஆக இருக்கு.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:38. தோல்விகளும் இடைஞ்சல்களும் வரும்பொழுது மனதில் ஊக்கம் தளராமல் காரியங்களில் ஈடுபட்டு வந்தால் தன்னம்பிக்கை தானாக வந்துவிடும். எப்பொழுதும் வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களை விட வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்களே சாதனை புரிகிறார்கள்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அருளன்பு பண்பில் அளவற்ற உன்

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இதுவரை கேட்டீர்கள். வணக்கப்போக்க நிகழ்ச்சி தொடர்வது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நெய்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: நம் அன்றாட உணவில் தேவையான புரதச்சத்து அளிக்கக்கூடிய பயறு வகைகளில் துவரை முக்கிய பங்கு வகிக்கிறது. கிராமத்துல வாழைய வச்சு வழுக்கி விழுந்தவன் இருக்கான், ஆனா துவரைய தூவி துவண்டு போனவன் கிடையாது என்ற சிறப்புடைய துவரையை பயிரிட ஆடிப்பட்டம் உகந்ததாகும். செம்மண்ணில் நன்கு வளரும் தன்மை கொண்டது. பயறு தனிப்பயிராகவும் கலப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் பயிரிடப்படுகிறது. கோ 6, கோ 7, வம்பன் 2, வம்பன் 3, எல்ஆர்ஜி 41, எபிகே 1 ஆகியவை துவரை ரகங்களாகும். துவரை விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். பூஞ்சை கொல்லி அல்லது உயிர் கட்டுப்பாட்டு காரணி கொண்டு விதை நேர்த்தி செய்த பின் 24 மணி நேரம் கழித்து ரைசோபியம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். துவரையை நடவு செய்து பயிர் எண்ணிக்கையை பராமரித்து நல்ல லாபம் பெறலாம். நீண்டகால துவரை வகைகளை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். மானாவாரி அல்லது பாசன நிலையில் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நடவு செய்ய வேண்டும். துவரை நடவு செய்வதற்கு தேவையான நாற்றங்காலை குழித்தட்டு மற்றும் பாலித்தீன் பைகளில் வளர்த்து நடவு செய்யலாம். 6x4 அங்குல அளவு மற்றும் 200 மைக்ரான் தடிமன் கொண்ட பாலித்தீன் பையில் நிலத்தின் மண், மணல், தொழுவுரம் ஆகியவற்றை 1:1:1 என்ற அளவில் நிரப்பி நீர் தேங்குவதை தடுக்க 3 முதல் 4 துளைகள் இட வேண்டும். அல்லது குழித்தட்டு நாற்றங்கால் முறையில் 200 காட்ச் கருப்பு நிற குழித்தட்டுகளில் மக்கிய தென்னை நார் கழிவுகள் மற்றும் மணல் நிரப்பி விதைகளை விதைக்க வேண்டும். விதையை 0.2% கால்சியம் குளோரைடில் 1 மணி நேரம் ஊற வைத்து பின்னர் விதையை கடினமாக்க 7 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். கடினமான விதைகளை 1 கிலோ விதைக்கு 100 கிராம் ரைசோபியம் மற்றும் 100 கிராம் பாஸ்போ பாக்டீரியம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைப்பு செய்யப்பட்ட பைகள் நிழலான இடங்களில் வைத்து 30 முதல் 40 நாட்கள் பராமரிக்கப்பட்டு நடவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. நடுவதற்கு சில நாட்களுக்கு முன் இளம் வெயிலில் நாற்றுகளை வைத்து கடினப்படுத்தி பின் நடவு செய்ய வேண்டும். நல்ல தரமான துவரை பயிர் விதையானது 98% சுத்தத்தன்மை, 9% ஈரப்பதம் மற்றும் 75% முளைப்பு திறனுடன் இருக்க வேண்டும். கோடைக்காலம் மற்றும் குறைந்த மழைப்பொழிவு நிலவும் காலங்களில் வறட்சியை சமாளித்து பயிர்களை காப்பாற்ற பூசா ஹைட்ரோஜெல் எனும் நவீன தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பயன்படுத்தலாம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு மத்திய வேளாண் அமைச்சகம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறையால் தீவிரமாக ஊக்குவிக்கப்படும் ஒரு நவீன குறுணை வடிவ பொருளே பூசா ஹைட்ரோஜெல் ஆகும்.

0: இது தனது எடையை போல் 350 மடங்கு நீரை உறிஞ்சி மண்ணில் ஈர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ளும். பயிருக்கு தேவையான போது இந்த ஈரப்பதத்தை மண்ணிலிருந்து பயிர்களின் வேர்களுக்கு சிறுக சிறுக வழங்கும். பயிர்களுக்கு இடப்படும் உரச்சத்துக்களை கரைத்து விரயமாகாமல் 40% முதல் 60% வரை பயிர்களுக்கு கிடைக்க செய்கிறது. தானிய பயிர்கள், காய்கறிகள், எண்ணெய் வித்துக்கள், பூச்செடிகள் மற்றும் நறுமண பயிர்கள் உட்பட அனைத்து வகையான பயிர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். வேளாண் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்களின் நாற்றங்கால்களுக்கு பூசா ஹைட்ரோஜல் மிகச்சிறந்த பலனை தருகிறது. தேயிலை, காபி, தென்னை, முந்திரி, ரப்பர் மற்றும் வனமர பயிர்கள் தவிர்த்து மற்ற அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது. வறட்சி காலங்களில் பயிர்கள் வாடாமல் காப்பதோடு விளைபொருட்களின் தரத்தையும் எடையையும் உயர்த்துகிறது. பாசன நீரின் தேவையை குறைத்து நீர்ப்பாய்ச்சும் இடைவெளியை அதிகரிக்க உதவுகிறது. ஒரு ஏக்கருக்கு 1 முதல் 1.5 கிலோ பூசா ஹைட்ரோஜல் தேவைப்படும். மணற்பாங்கான நிலங்களில் 1 ஏக்கருக்கு 2 கிலோ வரை பயன்படுத்தலாம். சந்தையில் 1 கிலோவுக்கு 1000 ரூபாய் முதல் 1250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. வேளாண்மை துறை மற்றும் அரசு மானிய திட்டங்களின் மூலம் இன்னும் குறைவான விலையிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. 1.5 கிலோ பூசா ஹைட்ரோஜல்லை 10 முதல் 12 கிலோ உலர்ந்த நைசான மண் அல்லது மணலுடன் நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். விதையிடும் போது அல்லது உரமிடும் போது விதைக்கு மிக அருகில் 4 முதல் 6 இன்ச் ஆழத்தில் வேர்பகுதி இடுமாறு மண் அடியில் வைத்து மூட வேண்டும். நாற்றங்கால் பாத்தியில் 1 சதுர மீட்டருக்கு 2 கிராம் பூசா ஹைட்ரோஜல்லை மண்ணின் மேற்பரப்பில் இருந்து 2 இன்ச் ஆழத்தில் கலந்து பயன்படுத்த வேண்டும். நாற்று நடும்போது 1 லிட்டர் நீரில் 2 கிராம் பூசா ஹைட்ரோஜல்லை கலந்து அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பிடுங்கிய நாற்றுகளின் வேர்களை இந்த கிரீம் போன்ற கரைசல்ல தோய்த்து எடுத்து நிலத்தில் நடவு செய்ய வேண்டும். மரக்கன்றுகளுக்கு 1 கிலோ மண்ணிற்கு 3 முதல் 5 கிராம் என்ற அளவில் கலந்து பயன்படுத்தலாம். தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலை மற்றும் நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள பூசா ஹைட்ரோஜல் தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். விதை விதைப்பின் போதோ அல்லது நாற்று நடும்போதோ வேர்பகுதியில் பூசா ஹைட்ரோஜல்லை இடுவதன் மூலம் வறட்சியிலும் பயிர்கள் பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். பயிர் வகை செடிகளில் பூக்கள் அதிக அளவில் கொட்டிவிடும். பூக்கள் உதிர்வதால் காய்ப்பிடிப்பு குறைந்து விளைச்சல் இழப்பு ஏற்படும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது 40 மில்லி என்ற அளவில் பிளானோபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை கலந்து தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 83 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 66 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 36% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தேவஜென்சி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்போபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இயற்கை உரத்தின் முக்கிய நன்மைகள் என்னென்றால், மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தி நீர் தேங்கும் தன்மை மற்றும் காற்றோட்டத்தை அதிகரிக்கிறது. மண்ணில் உள்ள நன்மை தரும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை பெருக்குகிறது. தலை, மணி, சாம்பல் சத்துக்களுடன் சுண்ணாம்பு, மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களையும் தருகிறது. பயிர்களுக்கு நீண்ட காலம் வரை சத்து கிடைப்பதால் தொடர் விளைச்சல் சாத்தியம். மண்ணரிப்பு, நீர் ஆவியாகுதல் குறைகிறது. ரசாயன உரங்களால் ஏற்படும் நைட்ரேட் மாசு, மண் வளக்குறைவு போன்ற பிரச்சனைகள் இல்லை. உற்பத்தி செலவு குறைவு. வீட்டிலேயே தயாரிக்கலாம். நச்சில்லாத சத்தான உணவு கிடைக்கும். உடனடி சத்து கிடைப்பது குறைவு. பெரிய அளவில் தயாரிக்க இடம் மற்றும் உழைப்பு தேவை. முறையாக மக்காவிட்டால் கெட்ட வாசனை வரலாம். நன்றி.
0: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
1: என்னுடைய பெயர் தேவஜென்சி.
0: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். இனிய காலை வணக்கம். வெளிச்சத்தில் தொலைந்த இரவு. அன்பு நேயர்களே, இன்று நான் உங்களிடம் ஒரு சிறிய கதையுடன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் நகரத்தில் வளர்ந்த 8 வயது சிறுவன் தனது தாத்தாவின் கிராமத்திற்கு சென்றான். இரவு உணவை முடித்துவிட்டு தாத்தாவுடன் வீட்டின் முன் அமர்ந்தான். திடீரென்று வானத்தை பார்த்து அந்த சிறுவன் ஆச்சரியத்தில் கேட்டான், தாத்தா, இந்த வானத்தில் இவ்வளவு நட்சத்திரங்கள் எங்கிருந்து வந்தது? தாத்தா புன்னகைத்தார், கண்ணா, இந்த நட்சத்திரங்கள் புதிதாக வரவில்லை. நகரத்தில் இருக்கும் அளவுக்கு அதிகமான மின் விளக்குகள் தான் உன் கண்களில் இருந்து இவற்றை மறைத்து வைத்திருந்தன. தாத்தா சொன்ன பதில் அது. ஆம் நண்பர்களே, அந்த சிறுவன் மட்டுமல்ல, இன்று நம்மில் பலருக்கும் இரவு வானம் என்றால் சில நட்சத்திரங்களே தெரிகின்றன. காரணம், வானத்தில் நட்சத்திரங்கள் குறைந்து விட்டதல்ல, பூமியின் வெளிச்சம் அளவுக்கு மீறி அதிகரித்து விட்டது. தாத்தா பேரன் கேட்ட கேள்விக்கு பதில் தந்தார். தேவைக்கு அதிகமாகவும் தவறான திசையிலும் பயன்படுத்தப்படும் செயற்கை ஒளியும் சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடாகவே கருதப்படுகிறது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதேபோல் வெளிச்சமும் அளவோடு இருந்தால் நன்மை பயக்கும். ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் நில ஒளியிலும் நட்சத்திர ஒளியிலும் வாழ்ந்தார்கள். இரவு என்பது ஓய்வுக்கான

0: நேரம் என்பதே இயற்கை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் இன்று இரவு 12 மணிக்கும் பகல்போல் ஒளிரும் நகரங்கள், தேவையில்லாமல் எரியும் விளக்குகள், வானத்தை நோக்கி பாயும் அலங்கார ஒளிக்கற்றைகள், இவை அனைத்தும் இரவின் இயற்கை அமைதியை மெல்ல மெல்ல பறித்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, இருட்டு என்பது வெறும் ஒளி இல்லாத நிலை அல்ல, அது ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விற்கு தேவையான ஒரு சூழல். ஆந்தைகள், வௌவால்கள், பலவகை பூச்சிகள், இரவில் மகரந்த சேர்க்கை செய்யும் சில வண்ணத்து பூச்சிகள், இவை அனைத்தும் இரவையே நம்பி வாழ்கின்றன. ஆனால் அதிகமான செயற்கை ஒளி அவற்றின் இயல்பான வாழ்க்கை முறையை மாற்றுகிறது. கடற்கரையில் முட்டையிலிருந்து வெளிவரும் கடல் ஆமை குஞ்சுகள் இயற்கையாக நிலவின் ஒளியை நோக்கி கடலுக்கு செல்லும். ஆனால் கடற்கரையில் பிரகாசமான மின் விளக்குகள் இருந்தால் அவை திசை மாறி சாலைகள் அல்லது நகரங்களை நோக்கி சென்று உயிரிழக்க கூடும். ஒரு விளக்கு ஒரு உயிரின் பாதையையே மாற்றிவிடுகிறது. அன்பு நேயர்களே, ஒளி மாசுபாடு மனிதர்களையும் பாதிக்கிறது இவ்விதமாக. மீண்டும் நாளை மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் வர்ணி. நிகழ்ச்சி இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைட்டோம். நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். இந்த பகுதியில் தினசரி வேலைவாய்ப்பு திட்டங்கள் அப்புறம் கடன் உதவிகள் பற்றிய முக்கிய தகவல்களை நாம் தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றும் நமக்காக தொழில் சார்ந்த ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
3: தென் தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் சிறிய பெரிய தீப்பெட்டி தொழிற்சாலைகள், சின்னஞ்சிறு ஒரு சிறு அறையிலே தயாரித்து கொடுக்கக்கூடிய பட்டாசு தொடங்கி 10 ஏக்கர் அளவிலே மிகப்பெரிய காம்பவுண்டு கட்டி தயாரிக்கக்கூடிய பட்டாசு கம்பெனிகள் வரை தென் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. குறிப்பாக விருதுநகர், அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில் நவீனமயமாக்கப்பட்டு உலகத்தினுடைய ஏற்றுமதியிலும் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ள ஏற்றுமதியிலும் முதலிடம் வைத்து கொண்டிருக்கிறது இந்த பகுதி. ஆனால் இந்த பட்டாசு தயாரிப்பாக இருக்கட்டும் அல்லது தீப்பெட்டி சின்னஞ்சிறு கையால் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரியாக இருக்கட்டும், குச்சி மரக்குச்சியை மரத்தை வாங்கி வந்து அதை குச்சிகளாக மாற்றி அதிலே தயாரிக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது பெரிய அட்டைப்பட்டி அட்டைகளை வாங்கி அதை சின்ன குச்சிகளாக மாற்றி அதை மெழுகிலே முக்கி எடுத்து அதை அதன் மூலமாக அந்த குச்சியிலே தீப்பெட்டி குச்சிகளை தயாரித்து பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல்களுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பெரிய அளவிலே முதலீடு தேவைப்படும். பட்டாசு தொழிலும் தீப்பெட்டி தொழிலும் அதற்குரிய லைசன்ஸுகள் வாங்குவது, பாதுகாப்பான கட்டடங்களை கட்டுவது, போக்குவரத்து வசதிகள் உள்ள இடமாக தொடங்குவது என்று நிறைய முதலீடு உள்ள தொழிலாக ஆகிவிட்டது. ஆனால் இந்த தீப்பெட்டி

0: ஒரு கம்பெனி ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் என்றால் அவருக்கு அந்த குச்சி நிறைய தேவைப்படும். அப்போ அதுக்குரிய மரங்களை அந்தமான் போன்ற இடங்களிலும் இதர மாநிலங்களிலிருந்தும் வாங்கி வந்து அதை ஒரே ஒரு இயந்திரம் போட்டு குச்சியாக மாற்றி குச்சிகளை பெரிய பெரிய சாக்குகள் மூலம் கட்டி வெயிட் போட்டு விற்பனை செய்வது. அப்போ நிறைய தீப்பெட்டிக்காரர்களுக்கு நீங்கள் குச்சி சப்ளை செய்யலாம், அவருக்கு வேண்டிய அட்டைப்பெட்டிகளை தயார் செய்து கொடுக்கலாம். அதில் அதுக்கு மேலே ஒட்டக்கூடிய லேபிள்கள், சிறிய லேபிள், பெரிய லேபிள், பெரிய பாக்ஸ் மீது ஒட்டக்கூடிய லேபிள்களை அச்சகங்கள் மூலம் பிரிண்ட் செய்து கொடுக்கலாம். அதற்கு வேண்டிய கெமிக்கல்கள், வெவ்வேறு வகையான கெமிக்கல்கள் வெவ்வேறு ஊரில் இருந்து வருகின்றன. இப்போது தமிழ்நாட்டிலேயே அதற்குரிய விற்பனையாளர்கள் இருக்கிறார்கள். அந்த பொருட்களை வாங்கி தவணை முறையில் இந்த கம்பெனிகளுக்கு கொடுத்து தினந்தோறுமோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த பணத்தை வாங்கி நீங்கள் வாங்கியவர்களுக்கு கொடுத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் பார்த்து கொள்வது. இப்படி தீப்பெட்டி கம்பெனிகளை நம்பி ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாகனங்கள் சப்ளை செய்வது, மூலப்பொருட்களை வாங்கி வந்து கொடுப்பது, தயாரித்த பின் இதை லாரி அலுவலகத்துக்கு எடுத்து சென்று அங்கே அதை லாரியில் ஏற்றி அதை சிறு அசைவு கூட இல்லாமல் அதை அருமையாக அதை கட்டி ஸ்ட்ராங்காக அது என்ன லாரி என்ன வேகம் சென்றாலும் ஒரு சிறு அசைவு கூட உள்ளே இருக்கிற அந்த தீப்பெட்டிக்கு அசைவு கூட உராய்வு கூட ஏற்படாத அளவிலே அருமையாக பேக்கிங் செய்து கொடுப்பது ஒரு தொழில். ஃபேக்டரியிலிருந்து எடுத்து வந்து அதை வண்டியில் ஏற்றி அருமையாக அதை கயர் மூலமாக ஸ்ட்ராங்காக கட்டி அசைவில்லாமல் செக் பண்ணி பார்த்து இதை அனுப்புவார்கள். அதற்கு ஒரு கட்டணம் சொல்லிக்கலாம். இப்படி தீப்பெட்டி கம்பெனிகள் அதேபோல் பட்டாசு கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருள்கள் வாங்கி வந்து கொடுப்பது, அட்டைப்பெட்டிகள் தயாரித்து கொடுப்பது, லேபிள்கள் வாங்கி கொடுப்பது, அந்த பேக் செய்து பெரிய அட்டைப்பெட்டிகள் மூலம் கட்டி அதை லாரிகளில் ஏற்றி அனுப்புவது, அதற்குரிய மரங்களை வாங்கி வந்து அது மஞ்சனத்தி போன்ற பல வகை மரங்கள் மூலமாகத்தான் இந்த பாக்ஸ் செய்வார்கள், மர பெட்டிகள். அந்த பெட்டிகளை செய்து அதை சப்ளை செய்வது என்று தீப்பெட்டி மற்றும் பட்டாசு நிறுவனங்களுக்கு துணை நிறுவனங்களாக குறைந்த முதலீட்டிலே உங்களுக்கு இருக்கிற முதலீட்டுக்கு ஏற்றபடி இயந்திரங்கள் வாங்கி கொள்ளலாம். இயந்திரங்கள் இல்லாமலும் இதிலே உள்ள சில தொழில்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யலாம். இது தீப்பெட்டியும் பட்டாசும் ஏராளமாக ஏற்றுமதியாவதாலும் இதர மாநிலங்களுக்கு செல்வதாலும் கராக்கி உள்ள தொழிலாக இன்று தயாரித்து இன்றைய மாலையை அனுப்பி விடுவார்கள், வைத்திருப்பதற்கு இடமில்லை. அதேபோல் பட்டாசு குறிப்பிட்ட காலம் வைத்திருப்பார்கள். தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற புத்தாண்டு, பொங்கல் போன்றவை நெருங்க நெருங்க பேக்கிங் செய்து அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அப்போ இந்த உபதொழில்கள், இந்த ரெண்டுக்குமான உபதொழில்கள் மிக லாபகரமான தொழில். சிறிய முதலீடும் போடலாம், பெரிய முதலீடும் போட்டு அந்த துறையில் உள்ளவர்கள் உடனுக்குடன் பணத்தை கொடுப்பவர்கள். எனவே நீங்கள் பயப்படாமல் இந்த துறையில் ஈடுபடலாம். வேலைக்கு தேவையான ஆட்கள் நம்முடைய தென் தமிழ்நாட்டிலே கிடைக்கின்றன. எங்கும் கொண்டு செல்வதற்கு வாகன வசதி எல்லாம் இருப்பதால் இந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டு சின்ன மூலப்பொருள் சப்ளை பண்ணலாம், அல்லது பேக்கிங் செய்து அனுப்பக்கூடிய பெரிய தொழிலையும் நீங்கள் எடுத்து செய்தால் மிக லாபகரமான தொழில். நீங்களும் ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும், பலருக்கு வேலைவாய்ப்பும் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு முதலீடு இருக்கிறதோ அந்த இயந்திரத்தை வாங்கி அதற்குரியவற்றை முதலீடாக போட்டு நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு துறை. எனவே சிறிய அளவானாலும் சரி, பெரிய அளவானாலும் சரி, உங்கள் விருப்பப்படி ஆரம்பிப்பதற்கு பல்வேறு துறைகள் இந்த பட்டாசு மற்றும் தீப்பெட்டி துறைகளிலே இருக்கின்றன. அவர்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுப்பது, அவர்களுக்கு ஆர்டர் எடுத்த பிறகு அதை சப்ளை செய்த பின் அந்த பணத்தை வசூல் செய்து கொடுப்பது என்று பல லட்சம் பேருக்கு இந்த துறை வேலைவாய்ப்பை அளித்துள்ளது. அருமையான துறை. இந்த துறையில் ஈடுபட்டவர்கள் யாரும் கெட்டுப்போனதில்லை. காரணம், உடனுக்குடன் பணம் கிடைக்கக்கூடிய அருமையான விற்பனை வாய்ப்புள்ள தொழிலாக இருப்பதாலும், மீண்டும் மீண்டும் இந்த பொருள் எப்போதும் தேவைப்பட்டு கொண்டே இருப்பதாலும், இந்த துறைக்கு அரசு ஏராளமான உதவிகள் மானியங்களை வழங்குவதாலும் பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்தையாவது ஒரு நல்லதொரு தொழிலை பயிற்சி பெற்று நல்லதொரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதை பற்றி முழுமையாக அறிந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து அனுபவப்பட்டு இந்த தொழிலை தொடங்குங்கள், நிச்சயமாக வெற்றி பெறலாம்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். நேரம் சரியாக காலை 7:08 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வேல் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில். இது உங்கள் FM Rainbow 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க தமிழே அமுதே. உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள்.
1: வணக்கம். திருவருள் லத்தீப், கல்லடை குறிச்சி. இன்று

கை நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் இருந்து ஒரு குறளை சொல்கின்றேன். அந்த குறளுக்கு இணையாக வரலாற்றில் நடைபெற்ற புகழ்பெற்ற இரண்டு பேர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குறிப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறேன். ஸ்காட்லாந்து நாட்டில் வாழ்ந்த பிளெமிங் ஒரு ஏழை விவசாயி. அவர் ஒரு நாள் தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த சதுப்பு நிலத்தில் இருந்து, ஐயா ஐயா என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு சிறுவனின் அவையை குரல் கேட்டது அவருக்கு. உடனே வயலில் இருந்து சதுப்பு நிலத்தை நோக்கி ஓடினார். அங்கே ஒரு சிறுவன் இடுப்பளவு ஆழத்தில் புதைமணலில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தான். பிளெமிங் அச்சிறுவனை புதை மணலிலிருந்து காப்பாற்றி அவருக்கு வீட்டுக்கு அனுப்பினார். மறுநாள் பிளெமிங்கின் வீட்டு முன்னால் நேர்த்தியான உடை அணிந்த பிரபு ஒருவர் வந்தார். ஒரு ஆடம்பரமான வண்டியிலிருந்து இறங்கி, நேற்று நீங்கள் காப்பாற்றிய சிறுவனின் தந்தை நான் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். நீங்கள் என் மகனின் உயிரை காப்பாற்றினீர்கள், உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன் என்றார். இல்லை, என்னால் எதுவும் வாங்கிக் கொள்ள முடியாது என பணிவாக மறுத்தார் பிளெமிங். எவ்வளவு மாபெரும் செயலது! அப்போது அங்கு வந்த பிளெமிங் என் மகனை பார்த்து, இவன் உங்கள் மகனா என்று கேட்டார் பிரபு. ஆமாம் என்றார் பிளெமிங். அப்படியானால் நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். என் பிள்ளைக்கு கிடைக்கும் அதே கல்வியை உங்கள் மகனுக்கும் கொடுக்கிறேன். பிற்காலத்தில் நாம் இருவரும் பெருமை அடையலாம். அப்படி அடையக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகச்சிறப்பாக வருவார்கள் என்றார் அந்த பிரபு. பிளெமிங் வேறு வழி இல்லாமல் அதற்கு சம்மதித்தார். விவசாயியின் மகன் மிகச்சிறந்த பள்ளிக்கூடங்களில் படித்தான். பின்னர் லண்டனில் உள்ள புனித மேரி மருத்துவக் கல்லூரியில் படித்து மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டான். இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு உதவி ஒரு மனிதனை எவ்வளவு உயர்த்துகிறது பாருங்கள். அவர்தான் உலகம் புகழும் பென்சிலின் எண்ணெய் மருந்தினை கண்டுபிடித்த சர் அலெக்சாண்டர் பிளெமிங் என்று உயர்ந்தார். சில வருடங்களுக்கு பின் அந்த பிரபுவின் பிள்ளை நிமோனியால் பாதிக்கப்பட்ட போது பென்சிலின் மருந்துதான் அவரை காப்பாற்றியது என்பது நாம் கவனிக்கத்தக்கது. அந்த பிரபுவின் மகன் வேறு யாரும் அல்ல, அவர்தான் இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக பதவி வைத்த சர் வின்சென்ட் சர்ச்சில். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். அலெக்சாண்டர் பிளெமிங்கும் சரி, வின்ஸ்டன் சர்ச்சிலும் சரி, சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள், வரலாற்றில் வந்தவர்கள், ஏன் வரலாற்றை தந்தவர்கள். அவர்களுக்கு கைமாறு கருதாமல் ஒருவர் செய்த நன்மையின் தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அந்த நன்மை கடலை விட பெரியதாகும். அதாவது, எதிர்பார்த்து செய்தால் கடமை, எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதே உதவி என்பர். அதாவது, இதற்கு ஒரு குறள் எடுத்துக்கொண்டேன். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின், நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின், நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி என்றால் பிரதி பயனை கருதாமல் செய்த உதவி. நயன் தூக்கின், கருணையை சீர்தூக்கி பார்த்தால் நன்மை கடலினும் பெரிது. இதை வேறு விதமாக சொல்கிறார் ஒருவர். ஒருவன் ஒருவனுக்கு புரிவான் நலன், எதிர்பாரான் பிரதி பலன். ஒருவன் ஒருவனுக்கு புரிவான் நலன், எதிர்பாரான் பிரதிபலன். ஆய்ந்திடுக அவனது அன்

0: அன்பு உள்ளம் ஆய்ந்திடுக, அவனது அன்பு உள்ளம் அம்மவோ அதன் முன் ஆழ்கடல் ஆற்று வெள்ளம், அதன் முன் ஆழ்கடல் ஆற்று வெள்ளம். புது கவிதை மூலம் தன் புதுமையான புத்துணர்ச்சியூட்டும் கருத்தை தந்துள்ளார் புகழ்பெற்ற கவிஞர் ஒருவர். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் தமிழே அமுதே நிகழ்ச்சியில். தொடர்ந்து டூயட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கிறோம். எஸ்பிபிபி சுஷிலா பாடியிருக்காங்க ஏஆர் ரகுமான் இசையில். நேரம் சரியாக காலை 7:20. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சனி தப பாப்ப மகரி கரி நீ சம சப சனி பமகரி ச. சகரி கமனி பம கமப பசனி ரமபா.

0: ₹8 மாதாந்திர கட்டணம் ₹1111 மட்டுமே.
1: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு, கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
6: வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில அடுத்து ஆங்கிலம் அறிவோம் கேட்க இருக்கிறோம். வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
7: வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நம்ம பாக்குறது சிலபிள். தமிழ்ல அசைன்னு சொல்றோம். அதாவது இந்த சிலபிள் தெரிஞ்சாதான் நமக்கு ரீடிங் ஈஸியா இருக்கும், ரீட் பண்ணவே முடியும். எந்த ஒரு வார்த்தையும் சிலபிளா பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாசிக்கிறதான் சரியான முறை. ஒரு 6 வகுப்புலேருந்தே நம்ம இதை சொல்லி கொடுத்துருவோம் பசங்களுக்கு. சரி, போகலாம். சிலபிள் இஸ் எ வேர்ட் விச் கண்டைன்ஸ் ஒன் பபிள் சவுண்ட். இது எப்படி பிரிக்கணும்னா, அந்த நம்ம பிரிக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய வார்த்தையாக இருந்தாலும் ஒரு பபிள் சவுண்ட் வரும்போது அதை பிரிச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம தெரிய வேண்டியது எந்தெந்த வார்த்தைகள் பபிள்ஸ், எந்தெந்த வார்த்தைகள் கான்சோனன்ஸ். ஆங்கிலத்தில் மொத்தம் 26 எழுத்து தான் இருக்கு. அந்த 26 எழுத்துல 5 எழுத்துக்கள் பபல்ஸ் சொல்றோம். BOWELS பபல்ஸ். மிச்சம் 31 எழுத்துக்கள் கான்சோனன்ஸ் சொல்றோம். இந்த பபல்ஸ் எதெல்லாம்? AEIOU. நம்ம 5 ஃபிங்கர்ஸ்ல வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். AEIOU AEIOU அப்படித்தான் பசங்களுக்கு சொல்லித்தர்றது வழக்கம். மிச்சம் இருக்கிற கான்சோனன்ஸ் இதெல்லாம் இதை தவிர்த்து அந்த 26 அல்பபெட்ஸில் இருக்கிற மீதி BCDEFGHJKLMNPQRSTVWXYZ இது கான்சோனன்ஸ். ஆக பபல்ஸும் கான்சோனன்ஸும் சேர்ந்தது தான் அல்பபெட்ஸ். சரி, இப்போ சிலபில் வந்து இந்த பபல்ஸாக ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. எப்படின்னா, இந்த பபல் சவுண்டு எங்கே வருதோ, சவுண்டு அதை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். இந்த பபல் சவுண்ட் வரக்கூடிய ஒவ்வொரு பதமாக அந்த வார்த்தையும் பிரிச்சுக்கலாம். சில வார்த்தைகள் ஒன் சிலபிளே வரும். அதுக்கு உதாரணம் மேட், அ சவுண்டு வருதுல்ல, MAT மேட். அடுத்து லுக், பூ, ஊ சவுண்ட், LOOK. look, ban, sad, tea, get, eat, sweet. இது நம்ம சொல்ல சொல்ல நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஒன் சிலபிள் இது எல்லாமே. அடுத்து 2 சிலபிள் பார்க்கலாம். மேட்ரஸ், மேட், MAT மேட் அப்படிங்கிறது ஒரு சிலபிள். அடுத்து ட்ரெஸ், அது அடுத்த சிலபிளாகும். இது நம்ம எப்படி எழுத ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம்னா, ஒரு சிலபுக்கு இடையில ஒரு பென்சில் வச்சு கிராஸில் கோட் போட்டுக்கிறது, கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க நம்ம எழுதும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த ஒரு பெரிய வார்த்தையானும் பரவாயில்ல, நம்ம சிலபிள் சிலபிஃபை பண்ணிட்டோம்னா அதை வாசிக்கிறது மிக மிக எழுதி அப்படி தான் வாசிக்கணும். அடுத்து 2 சிலபிளுக்கு வந்து லுக்கிங், லுக்கிங், சேட்னஸ், டீச்சர், கெட்டிங், ஸ்வீட்டன்ட், இது எல்லாமே 2 சிலபிள். 3 சிலபிள் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், ஹாப்பினஸ், பனானா, கம்ப்யூட்டர், டேஞ்சரஸ், இமேஜின், இமேஜின், ரிமெம்பர், ரிமெம்பர். அதாவது இந்த பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா, பியூ ஒரு சின்ன ஒரு பென்சில் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு, டீ அதில் ஒரு கோடு போட்டுட்டு, ஃபுல் அது ஒரு பெரிய வார்த்தையை பார்த்தோடனே நமக்கு ஒரு திகைப்பாக இருக்கும். ஆனால் அந்த சிலபிஃபை பண்ணி இந்த சிலபிளை கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம்.
6: நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து கவன் திரைப்படத்தில்

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
2: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
1: 5000 GB டேட்டா,
2: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
1: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
2: அறிமுக சலுகை 88

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களே, நேரம் சரியாக காலை 7:38 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கலாம். தக்காளி 27 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 46 ரூபாயில் இருக்குது, வெண்டைக்காய் 37, புடலங்காய் 26, சுரைக்காய் 16, பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், தடியங்காய் 18, அவரைக்காய் 85, கொத்தவரங்காய் 32, பாகற்காய் சிறியது 65, பெரியது 55 ரூபாயில் இருக்குது, பச்சை மிளகாய் 42, முருங்கைக்காய் 25, பெரிய வெங்காயம் 42, சின்ன வெங்காயம் 75, காராமணி 28, கோவைக்காய் 55, தேங்காய் பெரியது 63 ரூபாயில் இருக்கு, வாழைக்காய் 30 ரூபாயில் இருக்கு, வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாய், கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாயில் இருக்கு, மல்லி இலை 45, புதினா 55, கருவேப்பிலை 30 ரூபாய், வெள்ளரிக்காய் 10 ரூபாய், இஞ்சி 190, மாங்காய் 65 ரூபாயில் இருக்கு, நாத்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 27, கேரட் 88, ரிங் பீன்ஸ் 110 ரூபாய், சௌச்சோ 34, முட்டைகோஸ், 32, பீட்ரூட் 48, காலிஃபிளவர் 55, குடமிளகாய் 55, பஜ்ஜி மிளகாய் 70 ரூபாயில் இருக்கு, வெள்ளை பூண்டு 330 ரூபாயில் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 120, சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி 180, சேம்பு 56, சேனைக்கிழங்கு 45, சீனிக்கிழங்கு 55, பனங்கிழங்கு 60 ரூபாயில் இருக்கு. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில் இருக்கு, ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரம்பழம் 80, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60 ரூபாய், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில் இருக்கு, எலுமிச்சை பழம் 100 ரூபாய், ஆப்பிள் 260, அன்னாச்சி பழம் 70 ரூபாயில் இருக்கு, மாதுளை பழம் 200 ரூபாய், கொய்யா பழம் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா பழம் 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 50 ரூபாய், திராட்சை 120 ரூபாய், சாத்துக்குடி 80 ரூபாய், கிர்ணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, கமலா ஆரஞ்சு 160 ரூபாயில இருக்கு, தர்பூசணி 30, மாம்பழம் வகைகள் வாரியா 60 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து குட் நைட் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். ஷான் ரோல்டன் அவர்களே இசையமைத்து பாடியிருக்காங்க, கூடவே கல்யாணி நாயரும் பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியிருக்காங்க மோகன் ராஜன் அவர்கள். நேரம் சரியாக காலை 7:00.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாதரம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக 7:47 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன தகவல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கு. ஆகஸ்ட் மாதத்திற்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கு. இங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் தூத்துக்குடியில் வச்சு நடைபெற இருக்கு. இதில் வந்து 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, BE டிப்ளமோ, ITI, டிரைவர் மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதி உடையவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு நீங்கள் போகணும், முகாமுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களோட பயோடேட்டா, அதுக்கப்புறம் உங்களோட சான்றிதழ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஜாபுக்காக போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை எம்ப்ளாயீஸை எடுக்க போகிற நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக பதிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் இணையதள முகவரி என்னென்னா www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட விவரங்களை நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும். இது போல் வேலைவாய்ப்பு முகாம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் நீங்கள் இணைந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டு தெளிவு பெற தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க.

2 3 4 0 1 5 9 இணைப்பெண்ணாக 0 4 6 1 மறுபடியும் சொல்கிறேன், 2 3 4 0 1 5 9 இணைப்பெண்ணாக 0 4 6 1 நிகழ்ச்சியில் அடுத்து கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சா அபயங்கர் அவர்களை இசையமைத்து பாடியிருக்காங்க, கூட ஞானமுத்தும் பாடியிருக்காங்க, விஷ்ணு அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:48 ஆயிட்டிருக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

0: என் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன தகவல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க இணையதளம் வாயிலாக முன்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026-27 மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள், இதில் வந்து பள்ளி, கல்லூரி, பொதுமக்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் அப்படின்னு 5 பிரிவுகளா நடைபெற இருக்கு. 38 வகையான 196 விளையாட்டுகளோட சேர்ந்து நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் 4/9/2026 தொடங்கி 30/9/2026 வரைக்கும் நடைபெற இருக்கு. இதில் வந்து நிறைய போட்டிகள் இருக்கு. தடகளம், இறகு பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், கால்பந்து, அப்புறம் கொக்கோ, யோகாசனம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸும் இதில் இருக்கு. ஆமாங்க, இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு 6 கேம் இருக்கு. அதுலேயும் கூட நம்ம விளையாடலாம் ஆன்லைனில். கேட்டிங்கன்னா BGMI, அப்புறம் வால்ட்ரனட், MBA, 2K26, ஸ்ட்ரீட் ஃபைட்டர், EAFC, போக்கிமான் யூனிட், இந்த மாதிரியான போட்டிகளும் இருக்கு. இதில் எப்படி கலந்துக்கலாம், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெப்சைட் முகவரி இருக்கு, அந்த வெப்சைட்ல போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட் முகவரி என்னன்னு சொல்கிறேன், சரியாக நோட் பண்ணிக்கோங்க. sdat.tn.gov.in cmtrophy.sdat.in அப்படிங்கிற இணையதள முகவரியில். இப்போ சிஎம் ட்ராஃபி அப்படின்னு நீங்கள் போட்டுட்டீங்களாலே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். எந்தெந்த விளையாட்டு போட்டிகள், யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வருகின்ற 31 தேதிக்குள்ளே முன்பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை, நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். RRR திரைப்படத்திற்காக அனிருத் அவர்கள் பாடிய பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பரம்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கம் பரணி நிகழ்ச்சி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 563,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்விப் பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி வழக்கென்று வந்தால் வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆவணங்கள் குறித்த சங்கதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் ஆவணங்கள் பற்றிய பல்வேறு சங்கதிகளை நாம் நேயர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கொடை அல்லது தானம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆவணத்தை பற்றி பார்க்கலாம். இது ஆங்கிலத்தில் கிஃப்ட் டீடுன்னு சொல்லுவாங்க, தான பத்திரம், நன்கொடை பத்திரம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அதை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரிய வேண்டும். ஒருவருக்கு சொந்தமான அசையும் அல்லது அசையா சொத்தை வேறு ஒரு நபருக்கு எந்தவித பிரதிபலனும் பெறாமல் இலவசமாக கொடுப்பதை கொடை என்கிறோம். அவ்வாறு கொடுப்பது அசையா சொத்தாக இருக்கும்போது அதனை சார்பதிவகம் சென்று ஆவணம் மூலம் எழுதி கொடுத்து பதிவு செய்தல் வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்படும் ஆவணம் கொடை ஆவணம் அல்லது தான பத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. செட்டில்மெண்ட் ஆவணம் வேறு, கொடை ஆவணம் வேறு, இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது. அசையா சொத்துக்கள் மட்டுமின்றி கொடை ஆவணத்தின் வழியே அசையும் சொத்துக்களையும் எழுதி வைக்கலாம். செட்டில்மெண்ட் ஆவணத்தில் நிபந்தனைகள் விதிக்கப்படலாம், ஆனால் கொடை ஆவணத்தில் நிபந்தனைகள் விதிக்கப்படக்கூடாது. சொத்துரிமை மாற்றுச் சட்டம் 1882 பிரிவு 122 கொடை என்றால் என்ன என்று தெளிவாக வரையறுத்துள்ளது. அதன்படி கொடை என்பது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு தன்னிச்சையாகவும் மறுபயன் பெறாமலும் கொடுக்கப்பட்டதும் அதனை பெறுபவர் அல்லது அவர் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமான குறிப்பிட்ட அசையும் அல்லது அசையா சொத்தின் உரிமை மாற்றம் ஆகும் என்று கூறுகிறது. யாருக்கு கொடை வழங்கப்படுகிறதோ, அதாவது தானம் வழங்கப்படுகிறதோ, அதனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொடை இல்லா நிலையை அடையும். செல்லத்தகு கொடை என்றால் அதில் 3 அம்சங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அவைகள் என்னவென்று பார்த்தால், முதலில் சொத்தின் உரிமையாளருக்கு தனது சொத்தை மற்றவருக்கு கொடை அளிக்க வேண்டும், அதாவது தானம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் தன்னிச்சையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த தானம் கொடுப்பதாக உள்ள சொத்து உண்மையில் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். யாருக்கு தானம் கொடுக்கிறோமோ அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த சொத்து அந்த நன்கொடையை பெற்றவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இந்த 3 அம்சங்களும் கொடை ஆவணத்தில் உட்கடையாகவோ அல்லது வெளிப்படையாகவோ தெரிய வேண்டும். இதை பற்றி ரக்பீர் சிங் சந்த்வாலா வெர்சஸ் த கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்ற வழக்கில் ஹரியானா உயர்நீதிமன்றத்தால் தெளிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. கொடை கொடுக்க வேண்டும் என்ற கொடுப்பவரின் நோக்கமே மிகவும் முக்கியமானதாகும். கொடை வழங்க வேண்டும் என்ற கொடை வழங்குபவரின் நோக்கம் இயற்கையாகவே இருந்திருக்க வேண்டும். சொத்தின் உண்மையான உரிமையாளரே கொடை அளிக்க முடியும். இளவர் ஒருவர் கொடை அளிக்க முடியாது. நாம் கொடை என்று சொல்வது நன்கொடை, தானம், பரிசு இது மாதிரியானது. ஆனால் இளவர் பெயருக்கு மற்றவர்கள் கொடை அளிக்கலாம், அவருக்கு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை என்று கூற முடியாது. ஆனால் கடவுள் சிலைகள் பெயரில் நேரடியாக கொடை அளிக்க முடியாது. காரணம், கடவுள் சிலை ஒரு உயிர் வாழும் நபர் அல்ல. ஏனென்றால் கொடை வழங்கியதை கொடை பெறுபவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கடவுள் பெயரில் அதன் பிரதிநிதி பெயருக்கு மட்டுமே கொடை வழங்க முடியும். கொடை ஆவணம் கொடையளிப்பவரால் எழுதப்பட்டு 2 சாட்சிகள் முன்னிலையில் சாட்சிகளும் கொடையளிப்பவரும் கையெழுத்து செய்து சார்பதிவகத்தில் பதிவு செய்ய வேண்டும். வாய்மொழி கொடை செல்லாது. வாய்மொழியாக நான் இதை உனக்கு தானமாக தருகிறேன் என்று சொல்வது செல்லாது. அசையும் சொத்துக்களை பொறுத்து அது கொடை பெறுநரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். விற்பனை செய்யப்பட்ட பொருள்

0: வாங்கியவரிடம் எவ்வாறு ஒப்படைக்கப்படுமோ அதுபோன்று அசையும் சொத்தையும் ஒப்படைக்க வேண்டும். கொடையை கொடுத்துவிட்டால் அது ரத்து செய்ய முடியுமா? அதாவது கொடை அப்படிங்கிறது வந்து கிஃப்ட், நாம் வந்து ஒருவருக்கு தானமாக இலவசமாக ஒரு அன்பின்பால் நாம் அதை கொடுக்குறோம், அதனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கொடை ஆவணத்தின் மிக முக்கியமான ஒரு இது. நாம் கொடுக்கக்கூடிய அந்த தானத்தை யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொடை கொடுப்பவர் தனக்கு சொந்தமான, தனக்கு பாத்தியமான, தனக்கு உரிமையான சொத்தை மட்டுமே கொடை கொடுக்க முடியும், நன்கொடை கொடுக்க முடியும், தானமாக கொடுக்க முடியும். அந்த தானமாக கொடுப்பது என்பது இப்போ வந்து ஒரு கோயிலுக்கு அந்த தானமாக ஒரு சொத்தை, நமது சுய சம்பாத்திய சொத்தை ஒருவர் தானபத்திரமாக எழுதி வைக்கலாம். அப்படி எழுதி வைக்கும்போது அந்த கோவில் ஒரு உயிருள்ள நபராக கருதப்பட முடியாது. ஸோ அந்த கோவிலை யார் நிர்வகிக்கிறாங்களோ அந்த நிர்வாகத்தின் பேரில், இந்த கோயிலுக்காக, இந்த இவருக்காக இவர் அப்படின்னு சொல்லி அவர் பெயரில் எழுதி கொடுக்க வேண்டும். அவ்வாறு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு கொடை ஆவணம் தான் செல்லுந்தன்மை உள்ளதாகும். இந்த கொடை ஆவணத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கொடை ஆவணத்தை ரத்து செய்ய முடியுமா, அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கிறத இது அடுத்த ஒளிபரப்பில் நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வழக்கென்று வந்தால். வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 8:15. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
3: பரதநாட்டியத்தில் 4 விதமான அபிநயங்களை பற்றி சிந்தனை செய்யும் பொழுது 2வதாக சிந்திக்கக்கூடிய அபிநயம் வாசிகம். வாசிக அபிநயம் என்பது சொற்களை பயன்படுத்துவதன் வாயிலாக வெளிப்படுத்துவதாகும். இந்த வாசிக அபிநயம் நாயகி நாயக பாவத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கும் நிறைந்த பரம்பொருளை இறைவன் என்றனர். அவருக்கு ஓர் உருவம், ஓர் நாமம், ஓர் ஊர் என எதுவும் இல்லாமல் இன்ப வடிவு, அருள் வடிவு, வீர வடிவு என்னும் நிலைகளில் அவரவர் உள்ளம் விரும்பிய நிலையில் உருவங்கள் அமைத்தும் திருநாமங்கள் சூட்டியும் வணங்கி மகிழ்ந்தனர். எத்தகைய நிலையிலே இதயத்தில் பதித்தாலும் அது உயிர்கள் உய்யும் பொருட்டே இறைவன் கொண்ட கோலம் என்றனர். அப்பனை, நந்தியை, ஆரா அமுதனை, ஒப்பிலா வள்ளலை, ஊழி முதல்வனை, எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரி ஈசன் அருள் பெறலாமே என்பது திருமந்திரம். எப்படி வணங்கினாலும் ஈசனின் அருளை பெறலாம் என முன்னோர்கள் நம்பி வழிபட்டனர். மற்றவர்களுக்கும் அதனை எடுத்து காட்டினர். இதனை அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகழில் துள்ளு மத வேட்கை கணையாலே, தொல்லை நெடு நீலக் கடலாலே, மெல்ல வரும் சோலை குயிலாலே என்ற பாடலில் நாயகி நாயக பாவத்தை விளக்குவதாக அமைந்திருக்கிறது. இறைவனை அடைகின்ற நெறிகள் 4. தாசநெறி, அதாவது ஆண்டான் அடிமைத்திறம். சற்புத்திர நெறி, தந்தையும் மைந்தனுமாக நிற்றல். தோழ நெறி, தோழமை கொண்டு வணங்குதல். நாயகி நாயக நெறி, இறைவனை கணவனாக கொண்டு ஆன்மா நாயகியாக நின்று அன்பு செய்தல். இந்த 4வது நெறிதான் சாலவும் சிறந்தது. ஆண்டான் அடிமை திறத்திலே சிறிது அச்சம் நிற்கும். அதனை விட நெருங்கிய தொடர்பு இறைவனை தந்தையாக கொண்டு தன்னை மைந்தனாக நின்று அன்பு செய்யும் சற்புத்திர மார்க்கத்தில் உண்டு. ஆண்டான் அடிமை திறத்தில் இறைவன் தந்த ஊதிய

0: சத்தியத்தை மட்டும் பெற முடியும். சற்புத்திர மார்க்கத்தில் இறைவனுடைய செல்வம் அத்தனையும் மைந்தனுக்கு உரியவைதானே. இந்த சற்புத்திர நெறியினும் அதிக தொடர்புடையது தோழமை நெறி. மைந்தனை காட்டிலும் தோழன் அதிகமாக நெருங்கி பழகுவான். இந்த தோழமை நெறியினும் மிக மிக தொடர்புடைய நெறி சன்மார்க்கம், அதாவது நாயக நாயகி நெறி. தோழனுடைய உடைமைகளை எல்லாம் தோழன் அனுபவிக்கலாம், ஆனால் தோழனையே அனுபவிக்க முடியாது. நாயகி நாயக நெறியில் கணவனுடைய உடைமைகளை அனுபவிப்பதோடு கணவனையே அனுபவிக்கும் வாய்ப்பு உண்டு. நாயகியும் நாயகனும் இரண்டற்று ஒன்றுபட்டு உவக்கும் இன்பம் வேறு எதிலும் எய்தாது. இந்த நாயகி நாயக நெறியே நான்காவது நெறி. இத்திருநெறியை நன்கு விளங்கி அருளிய வித்தகர் மாணிக்கவாசக பெருமான். அவர் வழிவந்த ராமலிங்க அடிகளாரும் இந்நெறியை பலவாறு பண்ணி பண்ணி பாடி பரமசுகம் பெற்றார். கண்ணுறங்கேன் உறங்கினும் மென் கணவரோடு கலக்கும் கணவன்றி என்ற பாடலின் மூலம் ராமலிங்க அடிகளார் விளக்குகிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும் உரை. வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேயர்களே, நமது நிலைப்பண்பலை 102.6 காலை 9:02 இருக்கு. நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெறும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா, இந்த தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கருகிறாங்க. பகல் 12:10 இடம்பெறும் சிநேகிதியை நிகழ்ச்சியில் உங்கள் குடும்பத்தினரின் பாராட்டை பெற்ற உங்களின் ஒரு சாமர்த்தியமான செயல் எது, தோழிகள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கருகிறாங்க. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
2: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: இன்று ஒரு தகவல்,
5: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: 80 வருடங்களாக சைபால்.
7: 8:31 ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
8: இன்றைய குறுஞ்செய்தி, மன்னர் வேந்தே, யானைப்படை குதிரைப்படைகளை எல்லாம் உடனே தயாராக கூறிவிட்டீர்களா? வீரர்கள் எல்லாம் தயாரா? சேனாதிபதியார் எங்கே?
9: மந்திரியாரி, பொறுமை. கடந்த வாரம் தானே காட்டிற்கு சென்று வந்தோம், அதற்குள் காய்கள் கனிந்து விட்டதா
8: என்ன? மீண்டும் முதலில் இருந்தா? மன்னா, போருக்கு புறப்பட வேண்டாமா? மன்னா,
9: போருக்கு யார் போகிறார்கள்?
8: இது என்ன கேள்வி? நான் தானே மன்னா.
9: எதற்காக செல்ல வேண்டும்?
8: எதிரிகள் அரண்மனை தாக்கி விடுவார்கள் என்றுதானே அரண்மனை மேலே வலையை விரித்து அரண்மனை முழுக்க வலையால் மூடி வைக்க வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிட்டதாக வாயில் காப்போன் கூறினானே. தாக்க வரும் எதிரிகளை வலை போட்டு பிடிக்க வேண்டும் என்பதுதானே தங்களது யோசனை?
9: துரோகி, செய்தியை தவறுதலாக தெரிவித்திருக்கிறான். எனக்கென்றே இப்படிப்பட்ட பணியாட்கள் வந்து சேர்கிறார்கள். மந்திரியாரி, பதட்டம் அடைய வேண்டாம். படையெடுத்து வரும் எதிரிக்காக அல்ல, படையெடுத்து வரும் கொசுக்களுக்காகத்தான் இந்த வலையை விரிக்க கூறினேன். ராஜமாதா கொசுக்கடி அதிகமாக இருக்கிறது என்று புகார் தெரிவித்தார். அதனால் தான் இந்த ஏற்பாடு.
8: என்ன, அதற்கென்று கொசு வலையா? நானும் இந்த மன்னருக்குத்தான் ஏதோ வீராவேசம் ஏற்பட்டு போருக்கு தயாராகி விட்டாரோ என்று ஏமாந்து விட்டேன். ஏன் மன்னா, கொசுவை ஒழிக்க ஏதேதோ வழிகள் எல்லாம் இருக்க ஏன் இந்த கொசு வலையை மட்டும் ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள்?
9: மந்திரியாரி, மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது, அதனால் கொசுகளின் படையெடுப்பு அதிகரித்து விட்டது. கொசுகளை விரட்டுவதற்காக கொசுவத்தி சுருள், கொசு விரட்டி போன்றவற்றை பயன்படுத்தினால் ராஜமாதாவுக்கு தலைவலி, ஒவ்வாமை ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். மாஸ்கிட்டோ பேட் வாங்கி இந்த கொசுகளை விரட்டலாம் என்று நினைத்தால் கொசுக்கள் மடிகிறதோ இல்லையோ மாஸ்கிட்டோ பேட்டின் பேட்டரி அதற்குள் மடிந்து விடுகிறது. அதனால் தான் பட்ஜெட்டுக்குள் வருவது போல கொசு வலையை பயன்படுத்தி இருக்கிறோம்.
8: மன்னா, எதற்காக இப்படி கஷ்டப்பட வேண்டும்? கொசுக்களை விரட்டவும் அதே நேரத்தில் நமக்கு பின் விளைவுகளை எதுவும் தராத ரசாயன கலப்பில்லாத ஒரு மாயாஜால மூலிகை பொடி இருக்கிறது. இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தி தூபமிட்டால் கொசுக்களை விரட்டி விடலாம்.

0: மிருகங்களை மட்டுமல்ல இது விஷப்பூச்சிகளையும் வேட்டிவிடுமா?
1: என்ன மாயாஜால பொடியா? அப்படி என்ன மூலிகை பொடியது? அதன் பெயர் என்ன மந்திரியாரே?
0: மன்னா, இது நமது வேதங்களில் சொல்லப்பட்ட ஒரு மூலிகை பொடி. அபராஜித தூபம் என்பது இதன் பெயர். வசம்பு, நான்முகப்புல், அகில், வேம்பு, எருக்கு, தேவதாறு, குங்கிலியம், செல்சிலியம் ஆகிய மூலிகைகள் சேர்ந்த பொடியைத்தான் அபராஜித தூபம் என்று அழைக்கிறார்கள். பக்க விளைவுகளை தராத இந்த மூலிகை பொடியை தூபம் இடும் போது அதனுடன் இட்டு புகையை காட்டினால் கொசுக்கள் மட்டுமல்ல விஷப்பூச்சிகளையும் இது விரட்டி விடுமாம்.
1: எங்கே அந்த மூலிகைகளை திரும்ப கூறும்?
0: வசம்பு, நான்முகப்புல், அகில், வேம்பு, எருக்கு, தேவதாறு, குங்கிலியம், செல்சிலியம்.
1: மந்திரியாரே, வசம்பு, வேம்பு, எருக்கு இதெல்லாம் கேள்விப்பட்ட பெயர்களாக இருக்கிறது. ஆனால் இந்த நான்முகப்புல், அகில், தேவதாறு, குங்கிலியம், செல்சியம் இதெல்லாம் பெயர்களே வித்தியாசமாக இருக்கிறதே. ஆனாலும் மந்திரியாரே, ஒன்றை கவனித்தீரா? நான் அனைத்து பெயர்களையும் சரியாக கூறிவிட்டேன்.
0: இதே ஆர்வத்தை மன்னர் குருகுலத்தில் காண்பித்திருந்தால் எல்லா பாடங்களும் பாஸ் ஆகியிருக்கலாம்.
1: என்ன முணுமுணுப்பு அங்கே?
0: அது ஒன்றுமில்லை மன்னா, அரண்மனை மீது விரித்திருந்த கொசுவலை எடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டேன்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: எட்டு மணி 40 ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 இடம்பெறக்கூடிய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

நேயர்களே, இன்று இரவு 8:05 இடம்பெறக்கூடிய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு தான் நாம கேட்க இருக்கிறோம். அதை வழங்குறாங்க சமாதானபுரம் சகுந்தலா குழுவினர் அவர்கள்.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறார். சும்மா உட்கார்ந்துருக்கல, ஒரு ஊசியில் நூலை கோத்து தன்னுடைய வேட்டியில் இருந்த ஒரு கிழிசலை தச்சிக்கிட்டு இருக்கார். கைதான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தது, மனசு கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்வதியும் பரமசிவனும் ஆகாய வீதியில் அப்படியே வலம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மரத்தடியில் ஒளிப்பழம்பாக உட்கார்ந்திருந்தார் முனிவர். பார்வதி இதை கண்டதும் உடனே பரமசிவன் பக்கம் திரும்பி, அங்கே மரத்தடியில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். பார்த்தேன்னார் அவர். அப்புறம் என்ன, அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நாம் எப்படி சும்மா போகிறது, வாங்க அங்கே போய் அவருக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. பரமசிவன் முகத்தில் புன்னகை. அவனை பற்றி லேசாக நினைக்காத, அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன். இப்போதைக்கு நாம் அவங்ககிட்ட போகிறது வீண் வேலை, அதனால் வேணாம் வா, நாம் நம்ம வழியிலேயே போவோம் அப்படின்னார். இருந்தாலும் பெண்கள் சொன்னால் சொன்னது தானே, பிடிவாதத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கிறப்போ அம்மைங்கிற மாயாசக்தி ஆண்டவனை சும்மா விட்டுருமா, கட்டாயப்படுத்தி மரத்தடிக்கு அழைச்சிட்டு வந்துட்டுது. வழக்கமாக ஆண்கள் என்ன செய்வாங்களோ அதே தான் அவரும் செஞ்சுட்டார். அதாவது சொல்கிறத சொல்லி பார்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டார். ரெண்டு பேரும் வந்து அந்த முனிவர் முன்னாடி நின்று வணக்கம் சொன்னாங்க. முனிவர் நிமிந்து பார்த்தார். அடடே, அம்மையும் அப்பனுமா, வாங்க அப்படின்னு சொல்லி அன்பாக வரவேற்றார். தாகத்தோடு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி மோர் கொடுத்து உபசரித்தார். அவ்வளவுதான், அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு துணி கிழிச்சில் தைக்க ஆரம்பிச்சுட்டார். பரமசிவனும் பார்வதியும் கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து பார்த்தாங்க. அவர் நிமிந்து பார்க்குற வழியை காணும். சரி, நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க வணக்கம்னார் முனிவர். அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் துணியை தைக்க ஆரம்பிச்சுட்டார். பார்வதி பரமசிவன் பக்கம் திரும்பி கேளுங்கங்கிறது மாதிரி அப்படி கண்ணை காட்டுறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு முனிவரை பார்த்து, தவ செல்வரே, நாங்கள் ஒருத்தருக்கு காட்சி தந்துட்டா

0: ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகிறது தான் பழக்கம். அதனால் உங்களுக்கும் ஏதாவது வரம் அப்படின்னு இழுத்தார். முனிவர் சிரித்தார். வரமா? உங்கள் தரிசனத்தை விடவா? அதெல்லாம் இந்த கட்டைக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் உங்கள் வழியை தொடருங்க அப்படின்னார். சொல்லிவிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சுட்டார். இருந்தாலும் பார்வதியும் பரமசிவனும் விடுற மாதிரி இல்லை. ஏதாவது வரம் கொடுக்காமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு புடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தார் முனிவர். சரி, அப்படி கட்டாயமாக வரம் கொடுத்துட்டு தான் போகணும்னு நீங்கள் நினச்சா ஒன்று செய்யுங்க. எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அதாவது இந்த ஊசிக்கு பின்னாடியே இந்த நூல் போகிறதுக்கு வரம் கொடுங்க ஒன்னார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே தான் இந்த ஊசிக்கு பின்னால் இந்த நூல் போய்கிட்டு இருக்குதே, இதுக்கு நாங்கள் என்னத்துக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன். நான் ஒழுங்கு தவறாமல் நடந்துக்கிட்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னாடி வரும். இடையில் நீங்கள் எதுக்கு எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் முனிவர். இதை கேட்டதும் பரமசிவனும் பார்வதியும் சிரிச்சுக்கிட்டு அவங்க வழியில் போயிட்டாங்களாம். இந்த முனிவர் எழுதிய காட்சிக்கு பேர் தான் மருள் நீங்கிய மாசரு காட்சி அப்படிங்கிறார் நினைவுக்கலை ஏந்தல் பதின் கவனகர் திருக்குறள் ராமையா. 30 வயசில் பார்வையை இழந்த இவர் முப்பால் ஒளியின் துணையால் வந்து காலத்தை வென்றவர், கடந்த காலத்தில் வாழ்ந்தவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசரு காட்சி அவர்க்கு அப்படின்னு ஒரு குறள் வருது இல்லையா, அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு. அந்த மருள் நீங்கிய மாசரு காட்சின்னா என்ன அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். மனசை வந்து தூய்மைப்படுத்த தவறியவர் இறைவனை நம்பியும் பயனில்லை, இறைவனை நம்பாமல் இருந்தும் பயனில்லை. ஆக உண்டுங்கிறதும் இல்லைங்கிறதும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு புள்ளியில் போய் முடியுது அப்படிங்கிறார் அவர். அதனால் ஒருத்தன் வந்து ஆத்திகனா நாத்திகனாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் மனசு தூய்மை உள்ளவனா இல்லையா அப்படிங்கிறதான் முக்கியம். இதுதான் இன்னைக்கு தகவல் அப்படின்னு சொல்லி முடிக்கிற இந்த நேரத்தில் எதிரில் ஒரு வானொலி நேயர் வந்து நிற்கிறார். என்னங்க விஷயம்னு விசாரிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறோம். அடிக்கடி புராண கதைகளை சொல்லி நீங்கள் எங்கள் பொறுமையை சோதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
9: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வழியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடராமன் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்ட 300 கிலோ ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். தமிழகத்தின் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. எல்லாருக்குமே மற்றவங்களை நம்மளை மதிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு ஆசை இருக்கும். அதுவும் நம்ம மற்றவங்களை வந்து நம்ம மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா. இந்த மரியாதை அப்படிங்கிறது வந்து சிலர் வந்து நினைப்பாங்க, அது வந்து மனசில் இருந்தால் போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி. சிலர் வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அது வந்து வார்த்தையில் பேச்சில் வந்து வெளிப்படுத்துவாங்க. மற்றவங்களை கூப்பிடும்போதோ அண்ணாச்சி ஐயா அப்படின்னு அந்த மரியாதையை வந்து நடத்துவாங்க. சிலர் வந்து முந்தி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வயசுக்கு மூத்தவங்க இருந்தாலே போதும் அவங்க வந்து எஞ்சி நிற்பாங்க, இல்லைன்னா அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா இவங்க கீழே இறங்கி உட்காருது, இந்த மாதிரி அந்த செயலில் காட்டுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா? உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர் யாரங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: கோவில்பட்டி மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: நான் மரியாதைங்கிறது மனசுல இருந்தாதான் பேச்சுல வரும். பேச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் செயல்முறை இருக்கும். மனசுல மரியாதை இல்லாம பேச்சிலையும் செயலையும் இருந்து பிரயோஜனம் கிடையாதுமா.
1: அதனால எல்லாத்துலயுமே வேணுங்கிறீங்க.
2: ஆமா, அதாவதுமா பேச்சிலையும் செயலையும் மட்டும் மரியாதை இருந்துட்டு மனசளவுல மரியாதை இல்லாம நடந்தா அதுல பிரயோஜனம் இல்லையிலமா. ஆமா, மனசுலதான் முதல்ல மரியாதை இருக்கணும். மரியாதை இருந்தாலும் அது செயலையும் பேச்சிலையும் இருக்கும், அது மற்றவங்களும் நம்மளை மதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே தாமஸ் பேசுறேமா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: அது திவ்யா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றிங்க சார், நன்றி.
3: நம்ம நண்பர் சங்கர் ஐயா சொன்ன மாதிரிதான்மா, மரியாதைய கொடுத்துட்டு மரியாதைய வாங்கணும். முதல்ல சொல்லுலையும் செயலையும் கட்டாயம் இருக்கணும். அந்த சொல்லும் செயலும் எப்படி வருங்க? மனசுல நினைச்சாதானே அந்த சொல்லு வரும். மனசுல என்ன நினைக்கமோ அல்லது மனசுல நான் சொல்லுல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுல வேற மாதிரிலாம் நினைக்கிறது சரி கிடையாது. மரியாதை கொடுத்து என்ன பொறுத்த மட்டும் எல்லாரையும் மதிக்கணும், மரியாதை பெறணும்னு நான் விரும்புவேன். அதனால மனசுல நல்லதை நினைச்சு சொல்லுலையும் செயல்லையும் நல்லா மரியாதையை கொடுக்கணும், மரியாதையை பெறணும்னு என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா, நன்றிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம கூட பேச போறோம். வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தகமான சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
4: வாழ்த்துக்கள் அம்மா. மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா, மூன்றுமே தேவையானது உண்டு. ஆனா அது அந்த மிக முக்கியமானது ஒரு மனிதனுடைய பேச்சில தான்மா அவனுடைய மரியாதையே தெரியும். அதாவது உண்மையிலேயே வாங்க புங்க அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு வார்த்தையில தான் ஒரு மனிதனுடைய மரியாதையே தெரியும். இந்த மரியாதை மனசுல வச்சிருந்தா உங்களுக்கு தெரியுமா, நான் உங்க மேல என்ன வச்சு மரியாதை வச்சிருக்கேங்கிறது வெளியே தெரியாது. அது மாதிரி செயல்பாட்டுல தெரியும், செயல்பாட்டுல பின்னாடி தானே தெரியும். ஆனா முத ஒரு மனிதனுக்கு மரியாதை இருக்க வேண்டியது பேச்சுல தாமா இருக்கணும். ஒரு அன்பான ஒரு பேச்சும், ஒரு அரவணைப்பான பேச்சும், ஒரு மரியாதையான பேச்சுல தாமா ஒரு மனிதனுக்கே நல்ல ஒரு மரியாதையே கூடுங்கிறதாம என்னுடைய தலை
1: இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
5: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
6: BSNL-ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
7: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிடேன்.
6: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
7: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.

0: உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரலில் தம்பி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். 9:12 ஆயிட்டுருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா அப்படின்னு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
1: இனிய காலை. வணக்கம் திவ்யாவிற்கு.
0: காலை வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: மரியாதையோட பேசுறேன். மாவட்டம் திண்டமல்லூர் சசிகலாப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: மரியாதைங்கிற ஒரு சின்ன சொல்ல கொடுத்துட்டு அதுல கொஸ்டின் பேப்பர் வந்து பயங்கரமா கொடுத்துருக்கு, டஃபா கொடுத்துட்டீங்கப்பா.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: மனதிலா செயல் மூணு கேள்வி கேட்டு

0: இல்லப்பா, அதான் சொல்றேன்ப்பா. மரியாதைங்கிறது வந்து நம்ம கேட்டு பெறுவது இல்லப்பா, நம்ம செயலால் பெறப்படுவதுப்பா. யாருந்து மரியாதை கொடுத்து கேட்க முடியாதுப்பா. முதல்ல வந்து நம்ம மனசுல யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்க வேண்டிய எண்ணம் இருந்தா தான்ப்பா நம்ம பேச்சிலையும் செயலையும் அதற்கான முடிவு இருக்கும். மனசு இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. என்னுடைய கருத்து என்னப்பா, சின்ன குழந்தைகளுக்கு கூட வாங்க போங்கன்னு பேசுனா, மரியாதை கொடுத்து பேசுனா, அது குழந்தை பருவத்திலே அந்த மனசுல ஆழ பதிஞ்சிருப்பா. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வீட்டுல இருந்து குடும்பத்துல பிள்ளைகிட்ட நம்ம உருவாக்கணும். தாப்பா சமுதாயத்துல எல்லாரிடம் மரியாதை நாம எதிர்பார்க்க முடியும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா, அதாவது நமக்கு மரியாதை அப்படிங்கறது மனசுல இருந்தாதான் அது பேச்சுலையுமே செயலுமே வெளிப்படும். அது நம்ம இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நம்ம அவங்களையும் வாங்க போங்க அப்படின்னு சொன்னாதான் அது காலப்போக்கில் அப்படி எல்லாருக்குமே மரியாதை தரணும் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து பழகிடும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
2: சத்தியமங்கலம், கேஎன் பாளையம், பேச்சுமுத்து.
1: பேச்சுமுத்து சார் சொல்லுங்க.
2: மரியாதை இருக்க வேண்டியது பேச்சில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேடம். காரணம் என்னன்னா, ஒருத்தர் பேசக்கூடிய பேச்சுலதாங்க மேடம் அவருடைய கேரக்டர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கறது வெளிப்படும். அது மட்டும் இருக்க கூடாது மேடம், பேசக்கூடிய பேச்சுலதான் என்ன சொல்றது, இந்த கிவ் த ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் த ரெஸ்பெக்ட்.
1: மரியாதை கொடுத்து மரியாதை
2: வாங்கும் போதுதான் ஒருத்தருடைய செயல்பாடுகள் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அந்த மரியாதை இருக்க வேண்டியது என்ன பொறுத்தளவுக்கு பேசக்கூடிய பேச்சில் அப்படிங்கறதா என்னுடைய கருத்துங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, பேசக்கூடிய பேச்சில வந்து மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன். யாருங்க இது பேசுறீங்க?
3: குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார்.
3: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, மனசுல இருந்து வரக்கூடிய உண்மையான அன்புதான் வெளிப்படையா காட்டும். இப்பம் கூட நேர்கிட்டையும் பேசும் போதும் பழகும்போதும் உண்மை அன்புடன் பேசி வந்தால் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது சொல்லிக்கொண்டு வாழ்த்துறை பெறுகிறேன். நான் செய்ய வணக்கம். சபாஷ்.
1: நன்றி. நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். காதல் கொண்டேன் திரைப்படத்துல இருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961. GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 9:22 கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று. எல்லாருக்குமே நம்மளை வந்து மரியாதையாக நடத்தணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் இருக்கும். மரியாதை அப்படிங்கிறது வந்து கேட்டு வாங்குறதுல அது தானாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கருத்துக்கள் கூட இருக்குது இல்லையா. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்ககிட்ட மரியாதை எப்படி நடத்தணும், இப்போ பேச்சில் வந்து வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இல்லை மனசில் மட்டும் மரியாதையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை செயலில் காட்டணுமா? இப்போ உங்களை பார்த்தோம், நேரில் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறபோது நேரில் வந்து அந்த கைக்குப்பி வணக்கம்னு சொல்கிறதாகட்டும், சிலர் வந்து தாங்கிட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க, வந்து இங்கே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா விசாரிக்கணும், அப்படி அவங்களா வந்து பேசணும், அதுதான் தனக்கு கொடுக்குற மரியாதை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, மரியாதை அப்படிங்கிறது இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு தாராளமாக அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: தலைமகள் விழிகளில் கவிமிகு ஒலியாய் கலந்து நிற்பதன் காட்சி பண்பலை 102.6.

0: அரில் ஆனந்த பூங்காற்று எனும் இனிய நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் தங்களின் தொகுப்பே அதற்கு சாட்சி. சொல்லுதே செயல்லாம் இருக்கணுமா?
1: நன்றிங்க சார். ஆனா நீங்க யார் இங்க இருந்துன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா
0: இருக்கும். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசனம்மா.
1: சொல்லுங்க சார்.
0: இந்த வாழ்த்தை விட பாராட்ட விட வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாதுமா? அதாவது ஒரு மனிதனை நம்ம பாராட்டுறோம்னா மனதார உங்க சிரிப்புக்கு இருக்குது, உங்க தொகுப்புக்கு இருக்குது, உங்க பதிப்புக்கு இருக்குது, நம்ம நாங்க தரக்கூடிய மரியாதை. இதே போல எண்ணற்றவர்களுக்கு நான் எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அந்த சொல்லுலையும் செயல்லையுமே மனதார கொடுப்பேன், மனதார வாழ்த்துவேன். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க சார். நன்றி. சொல்லிலையும் செயலையும் மனதார நான் வந்து அந்த மரியாதை கொடுப்பேன் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
2: வணக்கம். வாழ்க வளமுடன். நெக்கேரியில இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சாந்திமா சொல்லுங்க.
2: அதான் எண்ணம் சொல் செயல் மூணு ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம வணக்கம் சொல்லும் போது இணக்கம் ஏற்படுகிறது. வாழ்க வளமுடன் சொல்லும் போது வளர்ச்சி ஏற்படுகிறது. மூணுலயுமே இருக்கணும். பேசலையும் இருக்கணும், செயல்லையும் இருக்கணும்.

0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: வணக்கம். வாழ்க வளமுடன். நெட்டேரியிலிருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்திமா சொல்லுங்க.
1: அதான் எண்ணம் சொல் செயல் மூணு ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம வணக்கம் சொல்லும் போது இணக்கம் ஏற்படுகிறது, வாழ்க வளமுடன் சொல்லும் போது வளர்ச்சி ஏற்படுகிறது. மூணுலயுமே இருக்கணும், பேசலையும் இருக்கணும் செயல்லையும் இருக்கணும்.
0: முதல்ல உங்களுக்கு வந்து எதை கொடுத்தா எந்த வார்த்தையில, அதாவது வார்த்தையிலயா மனசுலயா இல்ல செயல நீங்க காட்டணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு மரியாதை மத்தவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா?
1: வார்த்தையிலயும் வார்த்தையில இருக்கு, ஒரு புன்னகையில இருக்கலாம், பண்ணலாம். யாரையும் பாக்குறோம்னா ஒரு புன்னகை பண்ணலாம்.
0: முதல்ல வந்து அவங்களை பார்த்த உடனே அது ஒரு புன்னகை அப்படிங்கிற ஒரு செயல், அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கீங்களா அப்படிங்கறது ஒரு பேச்சு,
1: நல்லா இருக்கீங்களாங்கிறது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி
0: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: இனிமையான வார்த்தைகளை
0: சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இனிமையான வார்த்தைகளால் நம்ம அவங்களுக்கு மரியாதையை நம்ம வந்து செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: அன்பு மகள் ரம்யா வைக்க அன்பான நல்வாழ்த்துக்களுடன் விழுப்புரத்திலிருந்து தயிர் பேசுறமா.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவதுமா உள்ளத்தால பேசணுமோ இல்ல வந்து அதெல்லாம் கிடையாதுமா. அதாவது ஒருத்தர்கிட்ட பழகணும்னா மூன்று இரவு மூன்று பகல் அவங்க கிட்ட பழகணும், அப்பதான் அவங்க உள்ளத்துல இருக்கிறது
0: எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும்.
2: ஆமா ஆமா, உடனே அதாவது இப்பதான் தான் அவங்க பத்தி நினைச்சு நீயே போட்டுட்ட கைபேசியில அப்படின்னு. அதாவது இது சொல்லா, இது உண்மையா பொய்யா? உள்ளத்தால வருது, உதட்டால வருது, அதெல்லாம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது வெறுமையான பேச்சுதான். அவர்களை அறிய வேண்டும் என்றால் அவர்கள உண்மையாக பழக வேண்டும், நெருங்கி பழக வேண்டும். அந்த மூன்று இரவு மூன்று பகல் இருந்தாலும் அது உண்மையான வார்த்தையா பொய்யான வார்த்தையா என்பது தெரியும். உடனடியாக வந்து வெயில்ல பார்த்தோம்னா காணல் நீர் நீர் மாதிரி தெரியும், கிட்ட போகும்போது அது காணல் நீரா தெரியுமா? ஆக மொத்தத்துல பேச்சாலேயோ குணத்தாலேயோ கிடையாதுமா, நெருங்கி பழக வேண்டும். நம்முடைய உண்மையான குணத்தை அறிஞ்சவங்க யாருன்னா தாயும் தந்தையும் மனைவியும் தான், அவங்கள்ட்ட தான் நெருங்கி பழகணும். இதுதான் உண்மையான உறவு. தவிர நண்பர்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் ஒரே இடையில வந்து போட்டுட முடியாதுமா? ஆக மொத்தத்துல என்ன பொறுத்தருக்கும் பேச்சாலையும் குணத்தாலும் கிடையாதுமா, நெருங்கி பழக வேண்டும். ஒரு பத்து தான் கொடுப்பா அப்படின்னா இப்பதான் அப்பவே கேட்டு கூடாதா
0: அப்படின்னு சொல்லுவாங்க.
2: இருக்கும் பயில இருக்குமா? அதெல்லாம் பழகி பார்த்தா நெருங்கி பழகி பார்த்தா தான் தெரியும். அவன் பேசியிருக்கேன், எவ்வளவு பேசியிருக்கேன். அன்பு மகளே இருக்கேன், அது உண்மையான வார்த்தையா பொய்யான வார்த்தையா நீங்களே சொல்லுங்க.
0: அது நீங்க மனசுல இருந்து நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நம்ம தொடர்ந்து நம்ம நேர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்விப் பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
5: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி
4: துல்லியமான குரல் அழைப்புகள்
5: அவசரகால SOS ஆதரவு
4: கடினமான நீடித்த வடிவமைப்பு
5: நீடித்த நிலையான பேட்டரி
4: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 1,34,166 ரூபாய் மட்டுமே.
5: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தம் கோ.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று. மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய காலகட்டத்தில் என்னென்னா வயசுக்கு மூத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்மளை சொல்லி வளர்த்துருக்காங்க. அந்த மரியாதை அப்படிங்கிறது நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும், வார்த்தைகளில் வெளிப்படுத்தினா போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை செயலில் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, என்ன சொல்கிறாங்க நேயர்கள் கேட்டுடலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், யாரெங்கிறது பேசுகிறீங்க?
1: பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது நம்ம மரியாதைங்கிறது வந்து முதல்ல மனசுல இருக்கணும். மனசுல இருந்தாதான் செயலுக்கு வரும். அத மனசுல நம்ம இவங்களை வந்து மரியாதை இவங்களுக்கு கொடுக்கணும், நல்லா பெரியவங்க, அவங்க வந்து நல்லா நல்ல நாளும் தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்ம வந்து மனசுல வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். செயல்லாம் வந்து அந்த மனசுல இருக்கும்போது தான் நம்மளுக்கு செயல்ல வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அதே மாதிரி பேச்சிலையும் மரியாதை கிடைக்கும், மரியாதை செய்வாங்க. அந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நினைச்சு நம்ம வந்து செய்யணும். ஆனா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, வாங்க உட்காருங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது மரியாதை கிடையாது. நம்ம வந்து எப்படி எப்படி அவங்க வந்தாங்கன்னா எப்படி வரவேற்கணும், எப்படி உட்கார வைக்கணும், அவங்கள்ட்ட எப்படி மரியாதையா பேசணுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா சின்ன வயசுல இருந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சவங்க தான். சின்ன பிள்ளைங்கள்ட்ட தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யணும்னு. அது செஞ்சோம்னா கண்டிப்பா

0: தெய்வங்களா இருந்தாலும் நல்லா செய்வாங்க செய்வாங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஏனுங்க வணக்கம்ங்க.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துந்து கணேசன் பேசுறேன்.
1: சூப்பரா இருக்கிறேன், சொல்லுங்க.
2: அதாவதுங்க, சொல்லும் செயல்ல சொல்லிட்டோம்னா செயல்ல காட்டியிருந்தேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னாரா, நான் எழுதி வைக்கிறேன் எழுதி வைக்கிறேன்
1: சொன்னாராம்.
2: கடைசியில பாலைவனத்தை போய் காமிச்சாரா எழுதி
1: வைக்கிறோம்னு.
2: அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம சொன்னோம்னா அதை செயல்ல கருணையோட காட்டினோம்னா என்ன சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப வந்து டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறது, நம்ம டீயே வாங்கி கொடுத்து அந்த செயல காட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மரியாதை அப்படிங்கிறது நம்ம வந்து பேச்சுல இருக்கணுமா, மனதில் இருக்கணுமா, செயல இருக்கணுமா? வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்க கேட்டுலாமா? வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம். முகவுண்டு ஜோதி பேசுறேன் மேடம்.
1: ஜோதிமா சொல்லுங்க.
3: மரியாதை வந்து மனசுக்குள்ளதான் மேடம் இருக்கணும். நம்ம வந்து மரியாதை குடுக்கற இடத்துலதான் இருக்கணும். அடுத்தவங்க குடுத்து அதை எதிர்பார்க்க கூடாது எப்பவுமே. நம்ம அதான் எப்பனாலும் நம்ம மரியாதை குடுக்கலாம், யாருக்குனாலும் மனசார குடுத்துக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: நன்றி மேடம்,
1: நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது மரியாதை அப்படிங்கறது வந்து நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதை நம்ம மனசுல இருந்து நம்ம அந்த மரியாதை அப்படிங்கறத நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கறது மாதிரி ஜோதி சொல்லியிருந்தாங்க, ஜோதிமா சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள், அது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று, மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா, தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: அதாவது இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ ஒவ்வொருத்தையும் அதை நம்ம கொடுக்க தயங்க கூடாது. ஏன்னா நம்ம நினைப்போம்ல, நமக்கு மரியாதை கொடுக்கலையே, நம்மள அன்பா பேசலையே அப்படின்னு நினைக்கிறோம்ல.
0: கண்டிப்பா. நீங்க வந்து எப்படி எதிர்பார்ப்பீங்க மத்தவங்க கிட்ட எனக்கு இந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா?
1: நான் நினைக்கிறது மனுஷருக்கு மனுஷன் மதிப்பு கொடுத்தா போதும், காசு பணத்துக்கு மதிப்பு கொடுக்க கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன். ஏன்னா நகை நட்ட போட்டுக்கிட்டு பெரிய ஒரு பிள்ளைக்கிட்டு போறதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. என்னோட ஏழ்மைய மதிச்சு அவங்க மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி வர்றவங்களை அன்பா ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா போதும். பேசி வர்றவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு தண்ணி வேணி ஒரு பச்சை தண்ணி கொடுத்தாலுமே திருச்சி முகத்தோட கொடுக்கறத நான் அன்பு எதிர்பார்ப்பேன். ஆனா நம்ம மனசுதான் நம்ம மனசுதான் வந்து அதை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா மனசு கொடுக்க ஆரம்பிச்சாதான் நம்ம வாயில வார்த்தை வழியா அன்பு அந்த பணிப்பு கிடைக்கும். அந்த வாய் வார்த்தையில வர்றப்பதான் செயல்பாடுகளையும் அது நம்மளுக்கு தெரியுங்கம்மா. அதனால முதல்ல அன்பை வந்து மனசுல விதைக்கணும், பணிவு அன்புல மனசுல விதைக்கணுங்கம்மா. மனசுல இருந்துச்சுன்னா எல்லாமே சரியான முறையில நம்ம எல்லாருக்குமே மதிப்பு கொடுப்போம், மரியாதை கொடுப்போம். நான் என்ன உலகத்துல கட்டி ஆளற போறான், இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு தானா? மனுஷருக்கு மனுஷ மதிப்பு கொடுத்தா நல்லபடியா சிறப்பா வாழ முடியும், நம்மளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும்.
0: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொல்லிங்கம்மா. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: நிலைய உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை தரப்பாளையத்துல சேரன் பேசுறீங்க.
0: சொல்லுங்க சார்.
2: மரியாதை என்பது மனதிலா, முகபாவனையா, பேச்சிலா,

0: இதுக்கு மூல காரணி ஒண்ணு இருக்குதுங்க, மரியாதை எப்படி கொடு சூழ்நிலைகள்ங்க, ஒண்ணு
1: சூழ்நிலை
0: சூழ்நிலை, அப்புறம் வந்து நம்ம நடத்துக்கு நன்னடத்தை, இதுலதான் நம்மளுக்கு வரப்போகுது. இது எல்லாமே கலந்ததுதானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போறோம்னு
1: வச்சுங்களா,
0: நம்ம ஏதோ நம்ம எந்த சூழ்நிலை போறோம்ன்றது, ஒண்ணு படங்க போவோம் இல்ல நல்லா விசாரிக்க போ ஏதோ ஒரு போவோம், நம்ம போகும்போது வந்து அவன் வரும்போது வந்து எந்த நினைப்பு வரணும், வாங்க வாங்க வாங்க அப்படின்னு மதிப்பு கொடுப்பாங்க. போய் ஏதாச்சும் இந்த மாதிரி சின்ன செலவுக்கு ஒரு 10,000 முன்னாடியே நம்ம நல்ல நல்லா கட்டாந்த போது என்ன இந்த மலையில வந்து வாங்குவான்னு உட்காருன்னு நாற்களை எல்லாம் போட்டு உட்கார வச்சிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்கு வந்தானா என்ன வந்தானா, அப்ப மனசும் அடிபட்டு போடுது, பேச்சும் அடிபட்டு போடுது, முகபாவனையும் அடிபட்டு போகுது. பாத்தீங்களா, இது எதுவுமே இல்லை. அப்ப என்ன நிக்குது அங்க, சூழ்நிலை தான் நிக்க, நம்மளுடைய நன்னடத்துல நிக்குதுங்க. மூன்றும் கலந்த கலவைதான் இதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கோயில்ல கூட்டமா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து மரியாதை வாங்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து எப்பவும் மரியாதை எடுப்போம், அந்த இடத்துல போய் நம்ம எது வர முடியாது. சூழ்நிலைகள் பொறுத்து அந்த மூணுமே அமைதானுங்க, மூணுமே தேவைங்க, இதுல பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. இது
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க, நம்ம கூட பேச போற அடுத்த நேர். வணக்கம்
2: திவ்யா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம், ரவிக்குமுதா மூலரத்தி மேடம்.
1: உங்களுக்கும் காலை வணக்கம், சொல்லுங்க.
2: நன்றிங்க மேடம். பேச்சு செயல் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது, வீட்டுக்கு ரெண்டு பேர் வராங்கன்னா நம்ம ஊமை மாதிரி இருக்க கூடாதுப்பா, எதுக்கு அவங்களை வரவேற்கணும், பேசு, அப்பதான் அவங்க யாருன்னு தெரியும். சேர தூக்கி போட்டு உட்கார சொல்றதுக்கு, அவங்கள சேர போட்டு உட்காரதுக்கு நம்ம கீழே உட்காருப்பாங்க. அப்படிங்கும் போது நம்ம மனசு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, மனசு இப்படிதான் ஒரு வேலையிலும் சரி, நம்ம பேசி அந்த வேலையை செயலா செய்யும் போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அவங்களுக்கு தெரிய ஏத்தப்பல உள்ளவங்க தான் சொல்லணும், நம்ம மனச பரவாயில்லப்பா நல்ல மனச நல்ல வேலை செஞ்சிருக்கான். அதனால எனக்கு சுருக்கமா சொல்லிருக்கேன் மேடம், அதாவது எப்பவுமே பேச்சு செயல்,
1: பேச்சு செயல்.
2: நன்றி மேடம்.
1: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க, பேச்சு செயல் இந்த ரெண்டு திலுமே வந்து நம்ம மரியாதையை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இவங்க கூட சொன்னாங்களே ரங்கசாமி சார் கூட சொன்னாங்க, அந்த சூழ்நிலை ஒருத்தர் வந்து அந்த மரியாதையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து தான், அதை பொறுத்து தான் அந்த பேச்சிலையோ மனசுலையோ செயல்லையோ அந்த மரியாதைங்கிறது நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா செயலில மனதிலா, தொடர்ந்து நம்ம பேசிடலாம். அது கூட நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். மனிதன் திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள், அது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: ஐயே சுனதே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
5: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுபகாம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வ்யவஸ்தா கா லட்சிய, ராஷ்டிரமண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பெஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஆனந்த பூங்காற்று தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா, அப்படிதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?
5: லட்சுமி.
4: கேடிஸ் நகர்ல இருந்து லட்சுமி. வானொலி ஒலி அளவை கொஞ்சம் குறைக்க முடியுமா?
5: குறைச்சேம்மா.
4: சொல்லுங்க.
5: மரியாதைங்கிறது மனசுல இருந்தாதான் சொல்லலையும் செயலையும் வரும். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, அடுத்தது காட்டும் பளிங்கு போல மனம் கடுத்தது காட்டும் முகம். மனசுல வன்மத்தை வச்சுட்டு வெளியில போலியா மரியாதை கொடுக்கறது அது நிலைக்காது மேடம். இதுதான் என்னுடைய கருத்து.
4: கண்டிப்பா, ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம மனசுல இருக்கிறது அது முகத்துல வெளிப்படும், அதனால நம்ம மரியாதை அப்படிங்கறது மனசுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
6: கும்பகோணத்துல இருந்து ஆர் முருகேசன்.
4: சொல்லுங்க சார்.
6: உங்களுக்கு மரியாதா? நீங்க காசை கொடுத்துட்டு நான் கம்மனு போனீங்களா? என்ன ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே கேட்கல, அவர் பட்டே போறாரு, என்ன மரியாதை இல்லையா அப்படின்னு அவங்க திரும்பி கேட்பீங்க. அப்ப வந்து கேட்கலங்கிறதுதான் என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
4: கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போது அதுக்கு ஏதோ பதில் சொல்லாம, ஆனா நம்ம என்னதான் செய்களை காட்டினாலும் என்னது இவங்க பேசாம இருக்கிறாங்க, நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லாம இருக்கிறாங்க, என்ன இப்படி மரியாதை தெரியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்பாங்க. அதனால மரியாதைங்கிறது முதல்ல பேச்சுல வெளிப்படுத்தணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் என்ன சொல்றாங்க கேட்டுலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம். பாலைக்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க.
1: மரியாதைங்கிறது வந்து மனசுலயா
0: பேச்சுலா செயல்லையா?
1: செயல்லையான்னு கேட்டீங்களா? மரியாதைங்கிறது செயல்ல தான் இருக்கணும்.
0: செயல்ல
1: பெரியவங்க என்ன சொன்னாலும் சரி, நம்மளுக்கு வந்து நல்ல காரியங்களை சொல்லுகள், நம்ம அதை செயலை காட்டுகள் தான் நம்ம முன்னேற முடியும். நம்மளும் ஒரு நல்ல காரியங்களை வந்து பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து செய்யல தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும்.
0: கண்டிப்பா
1: மனசுல வச்சிருந்தா வெளிப்படவே சொல்லு வந்து இன்னைக்கு வந்து அது வந்து செயலாகாது. நம்ம செய்யலாம் அதுக்கு ஒரு மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும், மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அப்பதான் நலமா இருக்காங்கிறது என்னுடைய கருத்து.
0: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. 9:55 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். மரியாதை இருக்க வேண்டியது பேச்சிலா மனதிலா செயலிலா அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம நேயர்கள் பேசுறதை நம்ம கேட்டோம் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு நம்மளை வந்து மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மரியாதை அப்படிங்கிறது வந்து கேட்டு வாங்க முடியாது. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்டுக்காமல் போயிடுவாங்க. இன்னும் இவங்க மரியாதை தெரியாமல் நம்மளை கண்டுக்காமல் போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்கும். அதனால் முதல்ல ஒரு நபரை நம்ம பார்த்தோன்னா முதல்ல அவங்கள பார்த்து அவங்கள விஷ் பண்ணி அந்த செயலை நம்ம வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம பேச்சில் வந்து நம்ம வெளிப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம மனசில் இருந்தால் தான் இந்த பேச்சும் சரி அந்த செயலையும் சரி நமக்கு வரும். அதனால் மரியாதை அப்படிங்கிறது மனசார பேச்சிலையும் செயலையும் நம்ம வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் திவ்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வழியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நியாயவிலை கடைகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடராமன் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்ட 300 கிலோ ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். தமிழகத்தின் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்கள் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 256-11-32, அப்படி இல்லைனா 256-11-33. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. கூடவே கேள்வி பதில்களும் இருக்குது. இன்னைக்கு எந்த மாதிரியான கேள்வி பதில்கள் நம்ம போறோம் அப்படின்னா, இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல, இப்போ நம்ம ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கண்டுபிடிப்புகள், இப்போ டிவியாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை ஏதோ சம்பந்தமே இல்லாமல் இது நடக்கும் அப்படின்னு தெரியாமல் எதிர்பாராமல் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்புகள், இப்போ அது பழசு, ஆனால் அப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க, எந்த

0: இடத்துல கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் இன்றைக்கி நாம் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், எங்கே இருந்தேன்னு கேட்டுறேன். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கண்கள் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: பிரான்சிஸ் சொல்லுங்கள் சார், என்ன பாடம்
1: மேடம்? வருஷம் எல்லாம் மசந்தும் படத்துலேருந்து

ஓகே, அந்த பாடல் நாங்க ஒளிபரப்புறோம், ஃபுல்லா பாடிடுவீங்க போலயே. அழைத்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி. நேர்கிலே நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாக்லேட் உருகுனதுனால ஒரு சமையல் அறை பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பொருள் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அதாவது சாக்லேட் உருகியதால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சமையல் அறை பொருள் எது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்துலேருந்து.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சரியாக காலை 10:10 ஆயிட்டு இருக்கு. மனம் அருமதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சகோதரிக்கு.
2: வணக்கம் சகோதரி, சொல்லுங்க.
3: தேனிலம் சொன்னாலும் நல்லா மாட்டீங்களா?
2: சொன்னால தாமா நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
3: எனக்கு மதராசப்பட்டினத்துல இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் அந்த பாட்டு இன்னைக்கு நான் முத்துக்குமார்
2: நினைவு. கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கு கேள்வி பதில் போலாமா?
3: இந்த
2: சாக்லேட் உருகினதுனால கண்டுபிடிக்கப்பட்ட சமையல் அறை பொருள் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு மைக்ரோவேவ் ஓவன், இன்னொன்னு ஃப்ரிட்ஜ். நன்றி, அவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ நிறைய கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தற்செயலாக நிகழ்ந்ததாக தான் இருக்கும். இது எதிர்பார்க்கவே இல்லை நடந்துருச்சு, இல்லை ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கும்ல, அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு தான் இது மைக்ரோவேவ். ஏன் அப்படின்னா அவரோட பேக்கெட்டில் இருந்த ஒரு சாக்லேட் வந்து உருகினதுனால கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து மேக்னட்டான் அப்படின்னு ஒரு குழாய் பக்கத்தில் இருந்திருக்காங்க. அங்கே அந்த ரேடார் அலைகள் இருக்குது, மைக்ரோவேவ்ஸ், அது சாக்லேட்டை உருக வச்சிருக்கு. ஸோ அதை வச்சு தான் உணவை சமைக்கும் இந்த ஓவன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எதேர்ச்சியாக ரேடார் அலைகள் வந்து அவங்க பேக்கெட்டில் உள்ள சாக்லேட்டை மெல்ட் பண்ணதுனால இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டதான் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டலாம். 1930களில் இந்த கார் ஓட்டுநர்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னு காரில் ஒரு பொருள் வைக்கப்பட்டது, அது என்ன பொருள் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல். நேரம் சரியாக காலை 10:12.

0: மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஐயே சுனதே ஹே பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
2: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுபகாம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ரமண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹ்சான். फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़ें. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேர்களை நேரும் சரியாக காலை 10:20 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் வரும்போதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
4: சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க? பத்மாமா, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? ஆத்தாடி ஆத்தாடி. ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கு அந்த கேள்விக்கு பேர்லாமா? 1930களில் கார் ஓட்டுநர்களுக்கு தூக்கம் வராமல் இருக்க காரில் வைக்கப்பட்ட ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்று கார் ரேடியோ, இன்னொன்று சீட் பெல்ட்.
5: ரேடியோ
4: ரேடியோ அப்படிங்கிறது மிக சரியான பதில். அழைத்த வைக்க நன்றி. நன்றி. இந்த கண்டுபிடிப்பு வந்த உடனே, எப்பவுமே ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மக்கள் ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். அந்த மாதிரி இந்த காரில் இருக்கிற ரேடியோவும் மக்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஏன் அப்படின்னா, இது ஒருவேளை ஓட்டுநரின் கவனத்தை தடுத்து வேற ஏதாவது விஷயம் பண்ணிடுமோ, டைவர்ட் பண்ணிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பயன்படுத்தி, இல்லை ஓட்டுநர்களின் தூக்கத்தை தான் தடுக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த காரில் ரேடியோ அப்படிங்கிறது வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கார் டிரைவ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது வண்டி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா பாட்டு கேட்டுகிட்டே போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்னென்னா, உலகின் முதல் கம்ப்யூட்டர் மவுஸ், மவுஸ் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் பக்கத்தில் மவுஸ், லேப்டாப் பக்கத்தில் மவுஸ்லாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம், இது 1964 எந்த பொருளை கொண்டு செய்யப்பட்டது? இப்போ மவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுவே 1964 மவுஸ் வந்து எந்த பொருள் கொண்டு செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்கு. அனேகன் திரைப்படத்திற்காக தனுஷ், திப்பு, பவதாரணி, அபே இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநாள் வெளி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாம்பட்டில இருந்து சுப்பிரமணி பேசுறேன்.
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: மேடம்
1: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
2: முதல்வன் பட்டு உளுந்து பற்றி.
1: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, நிகழ்ச்சியில கேள்வி பதில் போலாமா? உலகின் முதல் கம்ப்யூட்டர் மவுஸ் வந்து 1964 எந்த பொருளை கொண்டு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு மரம், இன்னொன்னு இரும்பு. மரம் அப்படிங்கறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. ஒரு இரண்டு சக்கரங்களை வச்சு ஒரு சிறிய மரப்பெட்டி போலதான் கம்ப்யூட்டரை வந்து இயக்குனாங்களாம். அதன் பிறப்பு அந்த கம்பி எலியின் வால் போல இருந்ததுனால மவுஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மவுஸ் வந்து மரத்தால தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் தகவல். ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் சக்கர நாற்காலி இருக்கு பாத்தீங்களா, இது 16ஆம் நூற்றாண்டுல முதன் முதல்ல பிரத்யேகமா யாருக்காக செய்யப்பட்டது அப்படிங்கறதான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. முதல்வன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் இசையில வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் ஸ்வர்ணலதா பாடியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 10:30 ஆக

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல் இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
1: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
2: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எலுடன்.
2: கண்டிஷன் அப்ளை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் சரியாக காலை 10:36 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம். திருப்பூர்லிருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
4: இனிய காலை வணக்கம் சொல்லுங்க சார். நிகழ்ச்சியில என்ன பாடல்?
5: சுல்தான் இருந்து ஜெய் சுல்தான்.
4: ஜெய் சுல்தான். ஓகே, உங்களுக்காக கொடுத்துடலாம். சரி, இப்போ நிகழ்ச்சியில கேள்வி பதில் போலாமா? மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் சக்கர நாற்காலி இருக்கு இல்லையா, இது 16 நூற்றாண்டுல முதன் முதலில் யாருக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்டது அப்படிங்கறது தான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் ஸ்பெயின் நாட்டு மன்னர், இன்னொன்னு ஒரு போர்க்கள தளபதி. அப்படிங்கறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
5: நன்றி.
4: அதாவது கிங் பிலிப் ஆஃப் ஸ்பெயின் அவங்களுக்காக தான் பிரத்யேகமா இந்த சக்கர நாற்காலி அப்படிங்கிறது வந்து தயாரிக்கப்பட்டது. மன்னர் பிலிப்புக்கு வந்து கடுமையான வாத நோய் ஏற்பட்டதுனால அவர் அரண்மனைக்குள்ளேயே நகர்வதற்காக சக்கரங்கள் மற்றும் கால்களை நீட்டும் வசதி கொண்ட முதல் நாற்காலி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சக்கர நாற்காலி முதன் முதலா 16 நூற்றாண்டுல கிங் பிலிப் ஆஃப் ஸ்பெயின் அவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்சாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வண்டிகளில் அலறும் சைரன் சத்தம் இருக்கு இல்லையா, இந்த சைரன் சத்தம் வந்து ஆரம்பத்தில் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? இப்போ சைரன் சத்தம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும், எங்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு. ஆனால் ஆரம்ப காலத்தில் எதற்காக அந்த சைரன் சத்தம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு சுல்தான் திரைப்படத்துலேருந்து.

0: வணக்கம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி, உங்க பெயரை பதிவு பண்ணிருங்க. முருகன் சாருக்கு என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? ரஞ்சிதமே ரஞ்சிதமே. ஓகே, வழங்கிடலாம். கேள்வி பதில் போலாமா? இந்த ஆம்புலன்ஸ் அப்புறம் தீயணைப்பு வண்டிகள்ல அலறும் சைரன் சத்தம் இருக்குல்ல, அது ஆரம்ப காலத்துல எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறேன், ஒரு விசித்திரமான இசை கருவிக்காக, இன்னொன்னு திருடர்களை பிடிக்க. முதல் சொன்னது விசித்திரமான இசை கருவிக்காக அப்படிங்கறதான் மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. 1799 ஒரு விசித்திரமான இசை கருவியாக தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. ஜான் ராபின்சன் அப்படிங்கிற வந்து காற்றில் இயங்கும் ஒரு புதிய இசை கருவியை சைரனை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பிற்காலத்தில் அந்த சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, அதிக சத்தமாக இருந்தது அப்படிங்கிறதுனால ஒரு எச்சரிக்கை ஒலியாக மாற்றப்பட்டது இந்த சைரன். முதல்ல சைரன் வந்து ஒரு இசை கருவியாகத்தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் சத்தம் அதிகமாக இருந்ததுனால அது ஒரு எச்சரிக்கை ஒலியா மாத்திருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே முதன் முதலாக எக்ஸ்ரே எடுக்கப்பட்ட மனித உடல் பாகம் எது? எக்ஸ்ரே எடுக்கிறோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு மனித உடல் பாகம், எந்த மனித உடல் பாகம் வந்து எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்க, வாரிசு திரைப்படத்திற்காக விஜய் அவர்களும் மானசி அவர்களும் பண்ண பாடல், தமன் இசையில விவேக் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 10:44 ஆயிட்டு இருக்கு.

0: சொன்னா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.
0: ம் ம்

0: नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் சப்ளை.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
5: பணம் வருமதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் எங்க இருந்துன்னு கேட்டுலாம். வணக்கம்.
6: வணக்கம் சகோதரிக்கே.
5: வணக்கம் சகோதரி, வாங்க சொல்லுங்க.
6: ராணி தேவி வந்து நல்லா இருக்கீங்களாம்மா?
5: நல்லா இருக்கோம் ராணிமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: அருமையா இருக்கம்மா.
5: சொல்லுங்க என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
6: எனக்கு தங்கமின்கள் அந்த ஞானந்த யாழை மீட்டுகிறாள், அந்த பாடலுமா?
5: சூப்பர், கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி கேட்கலாமா? உலகிலேயே முதன் முதலாக எக்ஸ்ரே எடுக்கப்பட்ட மனித உடல் பாகம் எது அப்படிங்கறதா கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் கையா காலா? கால் இல்ல, கைதான் சரியான பதில். பரவாயில்ல, நன்றி அழைத்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்னன்னா, விமான விபத்துகளுக்கான காரணத்தை கண்டறிய உதவும் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிளாக் பாக்ஸ் வந்து உண்மையில எந்த நிறத்துல இருக்கும் அப்படிங்கறது அடுத்த கேள்வி. இப்ப பாடல் வந்துட்டே இருக்க தங்க மீன்கள் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேர்களை இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6ல கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திரா நகர்ல இருந்து காந்தி நாற்கள் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: அருணாச்சல இருந்து மாத்தாடு மாத்தாடு மல்லிகை.
0: சரி, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? விமான விபத்துகளுக்கான காரணத்தை கண்டறிய உதவும் பிளாக் பாக்ஸ் உண்மையிலே எந்த நிறத்துல இருக்கும்? உங்களுக்கான ஆப்ஷன் ஆரஞ்சு நிறமா அல்லது கருப்பு நிறமா? ஆரஞ்சு அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: இந்த விபத்து நடந்த இடத்துல குறிப்பா இரண்டு காடுகளோ இல்லது கடலுக்கு அடியிலோ இருந்தா கூட இந்த பெட்டியை எளிதாக கண்ணால் பார்க்கலாம். அதனால தான் இந்த நியான் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறம் வந்து அந்த பிளாக் பாக்ஸ்ல பூசுறாங்க. நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேர்கள்லாம் கலந்து கொண்டு பெரும்பாலும் எல்லா நேர்களும் சரியான பதில் தான் சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம கண்டுபிடிப்புகள் சார்ந்த கேள்விகள் தான் கேட்டிருந்தோம். அடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பீங்க. நாளைக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. நீங்கள் கால் பண்ணி கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி சிந்து சாரா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான வீர தீர பதக்கங்கள் 300 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஆணையத்திற்கு இம்மாதம் 12ஆம் தேதி வரை வரப்பெற்ற புகார்களில் 768 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அஇஅதிமுகவினர் இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி ஆற்றின் சீரமைப்பிற்கு ஒதுக்கப்பட்ட 59 கோடி ரூபாய் நிதியை மாநில அரசு உரிய நோக்கத்திற்கு பயன்படுத்தாமல் வீணடிப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் இடுபொருள் மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வேளாண் விரிவாக்க மையங்களை அணுகுமாறு மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு ஆதிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. சங்க காலத்திலிருந்தே செழித்து வளர்ந்த ஒரு கலை அப்படின்னா அது ஒரு சிற்பக்கலைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் சிற்பங்கள் எல்லாமே மரத்தாலையும் சுதை அப்படிங்கிற அந்த சுண்ணாம்பு கலவையாலையும் தந்தத்தாலையுமே செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் முதன் முதலாக கல்லில் சிற்பங்கள் செய்ய ஆரம்பித்தது பல்லவர் காலத்திலிருந்து தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நடுக்கல் வழிபாடு அப்படிங்கிறதும் அந்த காலத்தில் வந்து இருந்துட்டு வந்திருக்கு. போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கோ இல்லை மக்களுடைய நலனுக்காக உயிர் நீத்தவங்களுக்கோ அவங்களுடைய நினைவாக நடுக்கல் வச்சு அதில் அவங்களுடைய பெயரையும் சிறப்பையும் எழுதி அவங்களுடைய உருவத்தை செதுக்கி வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. நடுக்கல்ல உருவம் பொறிக்கிறது எல்லாமே நம்ம சிற்பக்கலையோட ஒரு தொடக்கமாக இருந்தாலும் கூட இறைவனுடைய திருவுருவங்களை சிற்பமாக உருவாக்கப்பட்டது பல்லவர்கள் காலத்தில் தான். அதனால் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சிற்பக்கலைக்கு வித்திட்டவர்கள் இந்த பல்லவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில பல்லவர்களுடைய சிற்பக்கலை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில பாடலும் கேட்டு வந்துடலாம். வசந்தி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்ல பாடல்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார்

நிலைப்பன்மலை 102.6 11:10 கேட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில பல்லவர்களுடைய சிற்பக்கலை பத்தி தான் கேட்டு இருக்கிறோம். பல்லவர்களுடைய சிற்பக்கலை அப்படின்னா அதுல மொத்தம் 3 விஷயம் வந்து முக்கிய அம்சமா சொல்லுவாங்க. அது என்னன்னா, 1 குடவரை கோவில், இன்னொன்று வந்து ஒற்றைக்கல் ரதங்கள், இன்னொன்று கட்டுமான கோவில்கள். ஆரம்பத்துல பல்லவர்கள் குடவரை கோவில்களை அமைச்சாங்க. குடவரை, அதில் அந்த வரைனா மலைன்னு அர்த்தம். மலையை குடைஞ்சு அவங்க செய்கிறதுனால அது குடவரை கோவில்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் 34 குடவரைகள் பல்லவர்களால் அமைக்கப்பட்டிருக்கு தான். இந்த குடவரைகளில் நம்ம பார்த்தோன்னா பெரும்பாலும் புடைப்பு சிற்பங்களாக தான் செதுக்கியிருக்கிறாங்களாம். அதாவது சிற்பத்துடைய ஒரு முன்பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி பாறை மேலேயோ இல்லை சுவர் மேலேயோ அவங்க செதுக்கிற சிற்பங்கள் தான் அந்த புடைப்பு சிற்பங்கள். பெரும்பாலும் இந்த புடைப்பு சிற்பங்கள் பார்த்தோன்னா நம்ம புராண கதையை மையப்படுத்தி ஒரு காட்சியவோ ஒரு நிகழ்வையோ அவங்க சிற்பமாக செதுக்கியிருக்கிறாங்க, புடைப்பு சிற்பங்களாக. குடவரைக்கு அடுத்ததாக நம்ம பல்லவ சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டால் ஒற்றைக்கல் ரதங்களை சொல்லலாம். ஒரு முழு பாறையையே ஒரு கோவிலாக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த ஒற்றைக்கல் ரதங்கள். அதுக்கடுத்ததாக நம்ம வந்து கட்டுமான கோவில்களையும் நம்ம பல்லவர்களுடைய சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த கட்டுமான கோவில்கள் எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, கருங்கற்களை அடுக்கி ஒரு கோவில் மாதிரி அவங்க வந்து செஞ்சுருப்பாங்க. இன்னும் நம்ம பல்லவர்களுடைய சிற்பக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். நாளை உனது நாள் திரைப்படத்திலிருந்து KJ ஏசுதாஸ் வாணி ஜெயராம் குரலில் பாடல்.

பல்லவர்களின் சிற்பக்கலை பற்றி தான் இன்றைக்கி மனிதர்களாடு நிகழ்ச்சியில் கேட்டுட்டுருக்கிறோம். பல்லவர் காலத்து சிற்பங்களுக்கும் பிற்காலத்தில் வந்த சோழ மன்னர், பாண்டிய மன்னர், நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கும் நம்மளால் எளிதாக வேறுபடுத்தி அடையாளம் காண முடியும். எப்படி அப்படின்னா, பெரும்பாலும் இந்த பல்லவ சிற்பங்களை பார்க்கும்போது மெலிந்த நீண்ட உடல் அமைப்பு இருக்கும், பரந்த மார்பு இருக்கும், குறுகிய இடை இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த சிற்பங்களுடைய கிரீடங்கள் வந்து கூம்பு வடிவமாக இருக்கும், வளையலோ குண்டலமோ இதெல்லாம் வந்து தடிமனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அணிகலன்கள் ரொம்ப குறைவாக தான் அந்த சிற்பங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க. அணிகலன்களுடைய வேலைப்பாடு கூட அந்த அளவுக்கு நுணுக்கமாக இருக்காது, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதை வச்சே நம்ம பல்லவர்களுடைய சிற்பங்களை நம்ம எளிதாக அடையாளம் காண முடியும். இன்னும் இந்த பல்லவர் காலத்து சிற்பங்கள் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடலாம். விடுதலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடின பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பல்லவர்களுடைய சிற்பக்கலை பத்தி கேட்டுட்டு இல்லையா. நம்மளுடைய தமிழ்நாட்டில் குடவரை கோவில்கள் அமைச்சு அதுல சிற்பங்களை செதுக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கற்கோயில்களை அறிமுகம் செஞ்சவங்க பல்லவ மன்னர்கள். அதிலும் குறிப்பா யார சொல்லணும் அப்படின்னா மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் இவங்கள சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அந்த சிற்பக்கலைக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த இதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் சிற்பக்கலை ரொம்பவே செழித்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகேந்திரவர்மன் மன்னனுடைய காலத்தில் நிறைய குடவரை கோவில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மாமண்டூர் குடவரை கோயிலாகட்டும், குரங்கணில் முட்டம், தளவானூர், சீயமங்கலம், மகேந்திரவாடின்னு கிட்டத்தட்ட ஒரு 12 குடவரை கோவில்கள் இவருடைய காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இவருடைய காலத்தில் கட்டப்பட்ட குடவரை கோவில்களில் பெரும்பாலும் நம்மளால் புடைப்பு சிற்பங்களை தான் காண முடியுது. அதுவும் குடவரை கோயிலுடைய அந்த வாசலில் ரெண்டு பக்கமே துவாரபாலகர்கள் வந்து புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருக்குது. நிறைய அந்த சுவர்கள்லேயுமே நம்ம அந்த புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடியும். ஆனால் கோயிலுடைய கருவறைக்குள்ள இறை உருவங்கள் கற்களால் செய்யப்படலை, மரத்தாலேயோ உலோகங்களாலேயோ தான் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அதை வைக்கிறதுக்கான அந்த பள்ளங்களுமே நம்ம அந்த கருவறையில் போனாலும் நம்மளால் பார்க்க முடியும். பல்லவர்களுடைய சிற்பக்கலையுடைய முக்கிய அம்சங்கள் குடவரை கோவில், ஒற்றைக்கல் ரதங்கள், கட்டுமான கோவில், இந்த மூன்றையுமே நம்ம ஒரு சேர ஒரே இடத்துல பார்க்கலாம். அது என்ன இடம் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்குது. மலேசியா வாசுதேவன், சித்ரா குரல்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது.

0: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
1: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12 முதல் செப்டம்பர் மாதம் 12 வரை மட்டுமே.
0: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
1: கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு. பல்லவர்களுடைய சிற்பக்கலையோட முக்கிய அம்சங்கள் குடவரி கோவில், ஒற்றைக்கல் ரதங்கள், கட்டுமான கோவில், இந்த மூன்றையுமே நம்ம ஒரு சேர ஒரே இடத்துல பார்க்கலாம். எந்த இடத்துலனா மாமல்லபுரத்தில் தான். ஒரு காலத்தில் பல்லவ மன்னர்களுடைய துறைமுக நகரமாக இருந்திருக்கு இந்த மாமல்லபுரம். இதை நம்ம மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லுவோம். மாமல்லன் அப்படிங்கிற முதலாம் நரசிம்மவர்மனுடைய காலத்தில் இங்கே வராக மண்டபம், மகிஷாசுர மண்டபம், திருமூர்த்தி மண்டபம் மாதிரியான குகை கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. வராக மண்டபத்தில் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து நீர்க்கடியில் இருக்கக்கூடிய பூமாதேவியை காப்பாற்றி மேலே கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி எல்லாமே தத்ரூபமாக ஒரு புடைப்பு சிற்பமாக செதுக்கி இருக்கிறாங்க. மகிஷாசுர மண்டபத்தில் மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை 10 கைகளோடு இருக்கக்கூடிய துர்கை சிங்க வாகனத்தில் ஏறி வதம் செய்யக்கூடிய அந்த காட்சியுமே ஒரு புடைப்பு சிற்பமாக தத்ரூபமாக செதுக்கி இருக்கிறாங்க. திருமூர்த்தி மண்டபத்தில் 3 கருவறைகளை நம்மளால் பார்க்க முடியும். சிவன், விஷ்ணு, முருகன் இவங்களுடைய திருவுருவங்களை இதில் புடைப்பு சிற்பமாக செதுக்கி இருக்கிறாங்க. இந்த நரசிம்மவர்மன் காலத்தில் தான் முதன் முதலாக ஒரே கல்லில் உருவான ஒற்றைக்கல் கோவில்களை அமைச்சிருக்கிறாங்க. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபாண்டவர் தேர் தான் அது. 5 ஒற்றைக்கல் கோவில்கள் இந்த பல்லவ மன்னனால் அமைக்கப்பட்டது தான். கோவர்த்தன மலையை கண்ணன் குடையாக ஏந்தி நிற்கக்கூடிய அந்த காட்சியாகட்டும், அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய காட்சியாகட்டும், இந்த மாமல்லபுரத்தில் ரொம்பவே அழகாக சிதிக்கிருக்காங்க. இதுவும் இவருடைய காலகட்டத்தில் செய்யப்பட்டது தான். இன்னும் நம்ம பல்லவர்கள் காலத்துடைய சிற்பக்கலை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா.

0: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நெல்லை பண்பலை 102.6 பல்லவர்களுடைய சிற்பக்கலை பற்றி கேட்டுட்டு இருக்கிறீங்க. கருங்கற்களை அடுக்கி கட்டப்படக்கூடிய கட்டுமான கோவில்களை முதல் முதல்ல தோற்றுவிச்சது பல்லவ மன்னன் ராஜசிம்மன் தான். இவர் உருவாக்கின முதல் கட்டுமான கோவில் எதுன்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவில். அது மட்டும் இல்லாமல் இவர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களுடைய தூண்களில் பார்த்தோம் அப்படின்னா அதில் பாயும் சிங்கங்களுடைய அந்த உருவங்களெல்லாம் செதுக்கியிருப்பாங்களாம். அதுக்கு ஒரு சிறந்த காட்டியது அப்படி எடுத்துக்காட்டியதுன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலோட சிற்பங்களை சொல்லலாம். இந்த கோவிலில் சிவனுடைய பல்வேறு ரூபங்களை சிற்பங்களாக செதுக்கியிருக்கிறாங்க. சிவபெருமான் குதிரையில் பயணிக்கிற மாதிரியான சிற்பங்கள் கூட இங்கே பார்க்க முடியும். அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுந்த பெருமாள் கோவில், அதில் நின்ற குளத்தில், அமர்ந்த குளத்தில், சயன குளத்தில் பெருமாளுடைய சிற்பங்கள் செதுக்கியிருக்கிறாங்க. இந்த கோவிலுமே ராஜசிம்மன் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுமான கோவில் தான். பல்லவர்களுடைய சிற்பக்கலைக்கு யுனெஸ்கோ ஒரு உலக பாரம்பரிய தலம் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் மாமல்லபுரத்து கடற்கரை சிற்பங்களுக்கு தான் யுனெஸ்கோ இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இதனால் உலக அளவில் நம்ம பல்லவர்களுடைய சிற்பக்கலை எல்லாருக்குமே ஒரு தெரியும் விதமாக எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரலில் பாடல். விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இவ்வளோ நேரம் மனிதநாடு நிகழ்ச்சியில் பல்லவர்களுடைய சிற்பக்களை பற்றி தான் கேட்டோம். நம்ம அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை தான் கேட்க இருக்கிறோம். அந்த தகவல்களை சொல்கிறதுக்காக சிந்து சாரா தயாராக இருக்கிறாங்க. சொல்லுங்கள் சிந்து, முதல் தகவல் என்ன?
1: ஆமாம், தயாராக இருக்கேன். முதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையப்பர் கோவிலில் ஆவணி மூல திருவிழா அப்படிங்கிறது வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சிகர நிகழ்வு அப்படிங்கிறது அந்த காட்சி வைபவம் தான். அது 23ஆம் தேதி காலை 7 மணி முதல் 8 மணிக்குள்ளே நடைபெற இருக்குது. அதாவது கரூர் சித்தருக்கு சுவாமி காட்சியளித்து சாப விமோச்சனம் நிவர்த்தி அளிக்கும் வைபவம் வந்து ஆவணி மூல மண்டபத்தில் சுவாமி அம்பாள் அபிஷேக ஆராதனை இது எல்லாமே நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெல்லையப்பர் கோவிலில் ஆவணி மாதத்துக்கான மூல திருவிழா தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. அடுத்த தகவல்
0: என்னென்னா, நம்ம தென்காசியில் 21ஆம் தேதி விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இந்த மாதத்துக்கு 21ஆம் தேதி காலை 10 மணி அளவுலேருந்து நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கூட்டத்தில் விவசாயிகள்டேருந்து பெறப்படக்கூடிய அந்த மனுவுக்கான ஒப்புகை, மனுவோட கோரிக்கை தொடர்பான விவரங்கள் எல்லாமே நம்ம ஃபோனில் மெசேஜாக நமக்கு வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த தடவை தென்காசி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த விவசாய குறைத்திட்டு போகும்போது அவங்களுடைய கைபேசி எண்ணையும் மறக்காமல் கொடுத்துட்டு வாங்க. மனு தொடர்பான எல்லா விஷயமும் நம்ம அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து மனு ஜானகி குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 25 ஆண்டுகளுக்கு மேல்

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆயே சுனதே ஹே பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
3: வந்தே மாத்ரம். பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதீய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ர மண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
4: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
5: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
4: துல்லியமான குரல் அழைப்புகள்,
5: அவசரகால SOS ஆதரவு,
4: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
5: நீடித்த நிலையான பேட்டரி,
4: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 1,34,166 ரூபாய் மட்டுமே.
5: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
6: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
7: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு மணித்திருநாடு உள்ளூர் தகவல்களை கேட்டுட்டு. அடுத்த தகவல் என்ன சிந்து?
8: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, கலைஞர்களுக்கான தகவல் அப்படின்னு சொன்னால், தூத்துக்குடி மாவட்ட கலை மன்றத்தின் வாயிலாக 2025-26 ஆண்டிற்கான கலை விருதுகள் வந்து 15 பேருக்கு வழங்க இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல், இசை, நாடகம் முதலிய கலைகளில் 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட கலைகளில் சிறந்து விளங்கும் 15 கலைஞர்களுக்கு விருது வழங்க ஆட்சியர் தலைமையில் தேர்வாளர் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வு குழு வாயிலாக விருதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ அந்த கலைஞர்களை நேர்முகமாக அழைக்கப்பட்டு கலை வல்லுநர்களை கொண்டு கலைஞர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த பாட்டு, பரதநாட்டியம், கும்மி, கோலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், தோல்பாவை கூத்து, பொம்மலாட்டம், நையாண்டி மேளம், கரகாட்டம், இந்த மாதிரி அப்புறம் சிலம்பாட்டம், இதில் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். இது வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரியான விருதுகளும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இளமணி விருது, அதுக்கப்புறம் கலை வளர்மணி விருது, அதுக்கப்புறம் கலை நன்மணி விருது, முதுமணி விருது அப்படின்னு அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான விருதுகள் வந்து வழங்கப்பட இருக்கிறாங்க. இதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஒரு இணையதள முகவரியில் விண்ணப்பம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சான்றிதழை நீங்கள் கூட வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். இணையதள முகவரி என்னென்னா artandculture.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதுக்கப்புறம் அதை பூர்த்தி செஞ்சு, உங்களுக்கு வயது சான்று இருக்கும் இல்லையா, அது அதுக்கப்புறம் முகவரி சான்று, இது எல்லாத்தையுமே சேர்த்து, கலை அனுபவ சான்றுகள் சேர்த்து, உங்களோட தொலைபேசி எண்ணும் சேர்த்து நீங்கள் அனுப்பலாம். எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா, உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம், அரசு அலுவலர் ஆ குடியிருப்பு, திருநெல்வேலி அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க, என்னன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 2901189 இணைப்பெண்ணாக 0462, அதாவது 2901189 இணைப்பெண்ணாக 0462. இது எல்லாமே வருகின்ற 20ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும்.
7: அடுத்த தகவல் என்னென்னா, நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியரை கிராமத்தில் வட்டார போக்குவரத்து சோதனை சாவடி இயங்கிட்டு வருது. அதுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையோட சோதனை சாவடியும் செயல்பட்டு வருது. இதில் பொருட்கள் ஏற்றிட்டு போகக்கூடிய கனரக வாகனங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே சரிபார்த்துட்டு தான் அனுப்புகிறாங்க. இதனால் வந்து நிறைய வாகனங்கள் கேரளாக்கெல்லாம் போகும்போது இப்படி ஒவ்வொரு வாகனங்களும் செக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகுது, டிராஃபிக் ஆகுது. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புளியரை போக்குவரத்து சோதனை சாவடி இனிமேல் தனியாக செயல்படாமல் காவல்துறை சோதனை சாவடியோடு சேர்ந்து செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லி

0: ஏன்னா இப்போ குற்றால சீசன் வேறு ஆரம்பிச்சிருச்சு,
1: ஆமாம்
0: எல்லாருமே நம்ம நிறைய வாகனங்களில் போவோம். அதனால அந்த போக்குவரத்து நெருக்கடியை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க. மனிதர்நாடு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். இவ்வளோ நேரம் மனிதர்நாடு நிகழ்ச்சியில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முடியும்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரலில் பாடல்.
2: நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்து சாரா
0: மற்றும் நான் உங்கள் திவ்யா. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்ததை இந்நாள்

நினைவுபடுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான வீரதீர பதக்கங்கள் 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தகவல் ஆணையத்திற்கு இம்மாதம் 12ஆம் தேதி வரை வரப்பெற்ற புகார்களில் 768 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தி அஇஅதிமுகவினர் இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி ஆற்றின் சீரமைப்பிற்கு ஒதுக்கப்பட்ட 59 கோடி ரூபாய் நிதியை மாநில அரசு உரிய நோக்கத்திற்கு பயன்படுத்தாமல் வீணடிப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் இடுபொருள் மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வேளாண் விரிவாக்க மையங்களை அணுகுமாறு மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு ஆதிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேயர்களே, நேரம் நண்பர்கள் 12:03. நேர்களை இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காற்றைகளில் உங்களோடு ரொம்ப மகிழ்ச்சி அணிஞ்சிருக்கிறேன். நானுங்கள் மீரா. நேர்களை நம்ம ஒளிபரப்பில் இன்று நண்பர்கள் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தினர் பாராட்டை பெற்ற உங்களின் ஒரு சாமர்த்திய செயல் இது. இதுதான் தலைப்பு. தோழிகள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நேர்களே, இன்று பிற்பகல் 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சி கேட்கலாம். முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். இன்று பிற்பகல் 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் பருத்திப்பாலின் மருத்துவ பயன்களோடு சூப்பரான சூப்பர் ஹிட்டான பழைய திரைப்பட பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் வரவு பாடல்கள், 3:02 திரையருவி. இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நேர்கள் கேட்கலாம். நேரில் இன்று மாலை 4:02 புதுகை தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1972 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இன்று மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள். நேர்களை இன்று மாலை 6:50 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:55 தேசபக்தி பாடல்கள். 7 மணிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை கேட்கலாம். இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளும் கேட்கலாம். இன்று 8:05 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் சுடலை பிறப்பு வெள்ளுப்பாட்டு கேட்கலாம். வழங்குபவர் சமாதானபுரம் சகுந்தலா குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9:00 தேசபக்தி பாடல்கள்.

0: இன்று இரவு 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் ஒலிபரப்பாக கேட்கலாம். நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் கடிதம் வழியாக நேர்களின் தொகுப்பில் இன்று வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பு வலம் வர கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனி ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903009.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
8: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
9: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: அன்பனீர்களுக்கு மீண்டும் இனியுதர நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12:10 ஆயாச்சு. இது நங்கேரின் குரல் நச்சன்று ஒலிக்க காத்திருக்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியா வந்திருக்கோம். நானுங்கள் மீரா மற்றும்
1: நானுங்கள் திவ்யா.
0: திவ்யா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து இருக்கு.
1: ஆமா,
0: நம்ம தான் அதை வந்து தேடணும்.
1: தேடணும்.
0: சரி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. மகிழ்ச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நமக்கு வச்சு

0: அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் வீட்டில் பாராட்டி வாங்கியிருப்போம்
1: ஆமா,
0: இல்லையா? பரவாயில்லையே நல்லா சமைச்சிருக்கியே, பரவாயில்லையே இந்த வேலையை நல்லா பண்ணிருக்கே அப்படின்னு நிறைய விஷயங்களை
1: பரவாயில்லையே
0: பாராட்டி
1: நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கே
0: அப்படி நிறைய பாராட்டுகள் வாங்கியிருப்போம். ஆனால் சாமர்த்தியமாக ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஒரு விஷயத்தை வந்து சாமர்த்தியமாக ஒரு விஷயம் செஞ்சு பரவாயில்லையே உனக்கு எப்படி இது தோணுச்சு கரெக்டாக பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பாங்க இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி நம்ம தோழிகள் இணைப்பில் வந்துகிட்டே இருக்காங்க. தோழிகளே சீக்கிரம் வாங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கிட்ட ஆகா சபாஸ் அப்படின்னு பாராட்டு பெற்ற ஒரு சாமர்த்திய செயல் பற்றி இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம்.
1: ஆமாம், அதை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 0462 2561 1332 மற்றும் 0462 2561 1332 அப்படிங்கிற எங்களுக்கு வந்துட்டாங்களா தோழி, பேசிடலாமா?
0: பேசலாமே. வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்புரத்துலேருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுகிறேன்.
0: கோமதிமா சொல்லுங்கம்மா.
2: இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். அதாவது 2000 1999 அந்த ரேஞ்சில் வருஷம் எனக்கு நினைவில், அப்போ வந்து இப்ப இந்த மாதிரி ஆட்டோலாம் நிறைய கிடையாது, எங்கனங்கனே இருக்கும் அவ்வளோதான். அப்போ வந்து ஒரு நாள் கல்யாண வீட்டுக்கு கிளம்பினோம்,
1: சரி
2: 6 ரிப்பேர் ஆயிட்டு. உடனே எங்கள் மாமா சொன்னாங்க சாயந்தரம் இது இப்போ வேண்டாம், ரிப்பேர் ஆயிட்டு சரி பண்ணிட்டு சாயந்தரமா ரிசப்ஷனுக்கு போவோம் அப்படின்னாங்க. நாங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணி எல்லாம் கார்ல ஏற போறோம், கல்யாணம் வீட கேன்சல் ஆகுதுன்னு நினைச்சிட்டு டக்குனு யோசனை வந்தது, எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆட்டோ காரன் குடியிருந்தாங்க. போகும்போது வரும்போது நாங்க வந்து சிநேகமா அவன் வீட்டுக்காரிட்ட சிரிச்சுக்கிடுவேன் அவ்வளவுதான். உடனே இருங்க மாமா அப்படின்ட்டு நேர போனேன். இது எங்க போறான்னு எங்க அத்தை கேட்டாங்க. நான் போய் அவட்டே உன் மாப்பிள்ளைய இருக்கானா நாம இருக்காங்க என்னமா இந்த மாதிரி வானவில் கல்யாண மண்டபத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும், கொண்டு போய் கூட்டு போய் கூட்டு வரணும்னு அவ உடனே அவனை எப்ப வாங்க வாங்க பாருங்க வேணுமான்னு சொல்லி உடனே நம்பி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம சித்தா போயிட்டு வந்துட்டேன். வரும்போது மாமா சொன்னாங்க பரவாயில்லையே நல்லா உடனே டக்குனு ஷார்ப்பா ஐடியா பண்ணி அதாவது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், அந்த இது இதாயிட்டுது அப்படிங்கிற சந்தோஷம் சின்ன விஷயம் தான், ஆனாலும் இன்னும் அது மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தருது.
0: சூப்பர் சூப்பர், அருமையா ஒரு சாமர்த்தியமா அந்த நேரத்துல யோசிச்சு டக்குனு ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க பாருங்க.
2: உடனே போய் அவளை கூப்பிட்டு சொல்லி இப்பம்னா நிறைய ஆட்டோ இப்ப நிறைய இருக்கு, புக் பண்ணி கூட போயிருவாரு, டாக்ஸி புக் பண்ணி போயிருவாங்க, அதெல்லாம் இருக்கு. அன்னைக்கு நாம் பண்ணினத பாராட்டுனாங்க.
0: சூப்பர் சூப்பர், நாங்களுமே பாராட்டுறோமா. நன்றி
2: நன்றி, தேங்க்ஸ் பா.
0: அடுத்து நம்ம நிகழ்ச்சியில பேச போற தோழி யாரு, பேசலாம்?
1: வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
0: பேச மாட்டீங்களா? பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா?
1: இருக்கீங்களா இல்லையா?
0: போயிட்டாங்க. பேசலாம். அடுத்து தோழி யாரு? வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? எங்கிருந்து?
3: சேரன் மகாதேவில இருந்து பேசுறேன். நான் வேற ஸ்கூலு காக்காடு போற வழியில நான் இது பண்ணி செலக்ட் பண்ணி
1: போட்டுட்டேன்.
3: போட்ட உடனே அவனும் நல்லா படிச்சான், எல்கேஜி அதுல போட்டேன், நல்லா இது பண்ணேன். அப்புறம் இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சானே, உங்க அம்மாக்கு இதுதான் ரொம்ப புத்தி வேலை செஞ்சிருக்கு. இவ்வளவு இதை பார்த்து இந்த சின்ன விஷயத்துல இவ்வளவு ஸ்கூல் எப்படி எப்படி செலக்ட் பண்ண, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நிறைய அந்த அவியல் வச்சா பாயசம் வச்சாலும் பாராட்டுவாங்க,
1: அதை விட இப்படி பாராட்டும் போதுதான் நமக்கு
3: பரவாயில்ல. இன்னைக்கு சாப்பிட சூப்பரா இருந்தது, இப்படியே பண்ண வேண்டியதுதானே.
0: சூப்பர் சூப்பர், நிறைய பாராட்டுகளை வாங்கிருப்பீங்க போல இருக்கு
3: சொல்லுவாங்க.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி. பாத்தீங்களா லிஸ்ட் பெருசா இருக்குது. நீங்க திவ்யா, நீங்க பாட்டு கேட்டு நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்க ஒரு சாமர்த்திய செயல் கண்டிப்பா பண்ணிருந்திருக்கணும். ஓகேவா?
1: இல்ல ஒன்னா ரெண்டு எவ்வளவு பாராட்டு வாங்கியிருக்கே, இதுல எதை சொல்லி
0: சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்காரு. அப்படி யோசிட்டே இருங்க, ஒரு பாட்டு நம்ம கேட்டுட்டு வந்துலாம். சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போறோம். பாடும் பறவைகள் இந்த படத்துல தான் பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ் ஜானகி குரல்ல. மனதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம் பாட்டு.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கவுன்சிலிங் கோட் 4961.
1: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு, எல்லைகளை தாண்டி
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
1: துல்லியமான குரல் அழைப்புகள்,
2: அவசரகால SOS ஆதரவு,
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
2: நீடித்த நிலையான பேட்டரி,
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
2: மேலும் தகவல்களுக்கு 1800-400-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 12:21 நம்ம ஆகாஷ்வாணி திரள் வெளி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியை இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட எதை பத்தி கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்க சாமர்த்தியமா செஞ்சு உங்க குடும்பத்துக்கிட்ட வாங்கின பாராட்டு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம்.
1: ஆமா, தோழிகள் யோசிச்சிட்டே இருக்கிறாங்க, ஒன்னா ரெண்டா இதெல்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லி
0: என்ன மாதிரி யோசிச்சு.
1: உங்களை மாதிரி தான் நீங்க சொல்லியே ஆகணும்னு சொன்னேன் இல்லையா, சொல்லிருங்க. உன்ன
0: என்ன அப்படின்னா, எங்க அம்மாவோட சேர்ந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது கூட மாட கொஞ்சம் இந்த ஒத்தாசையா இந்த காய்கறி நறுக்கிறது, கிண்டி குடுக்கறது, இதை மட்டும் செஞ்சுட்டு சாமர்த்தியமா கடைசியில இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி,
1: அப்படி சாமர்த்தியம்,
0: அப்படி செஞ்சு சாமர்த்தியமா நான் வந்து பாராட்டு வாங்கின, எல்லாரும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டு வாங்கினாங்க.
1: சேட்டை உங்களுக்கு ஓகே, இன்னும் நிறைய லிஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது, அதுல அப்புறமா பேசுவோம். தோழி இனிப்பில் வந்தாச்சு, பேசிடலாமா?
0: பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். பேசுவீங்க என்று நாங்கள் காத்துட்ருக்கோம், பேசுவீங்களா? போயிட்டாங்க. சாமர்த்தியமான செயல் அப்படின்னு சாமர்த்தியம் அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டீங்களே. 12:22 நம்ம ஆயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து பெண்கள் நம்ம வந்து நிறைய சாமர்த்தியமா, பொதுவாக குடும்பத்தில் ஒரு விஷயம் ஒரு கெட்டான சூழ்நிலையில டக்குன்னு நம்ம தான் வந்து யோசிப்போம்.
0: ஆமா, ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம அந்த பிரச்சனையில என்ன பண்ண அடுத்துன்னு யோசிக்கவே நமக்கு வராது. அந்த சமயத்துல டக்குன்னு ஏதாவது ஒன்று தோணுன்னே, அடடா நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஃபேமிலியை பாராட்டுவாங்க, கொண்டாடுவாங்க.
1: அடுத்து யார் பாராட்டு வாங்கியிருக்காங்க, பேசிடுமா? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கேடிசி நகர்ல இருந்து.
1: இருந்து நாங்க புனிதா பேசுறேன்னு சொல்லணும் இல்லையா? சரி, மகிழ்ச்சி. என்ன கொஞ்சம் குறையுதே மகிழ்ச்சி, என்ன விஷயம்
0: இன்னைக்கு? யாரும் பாராட்டலையா இருக்கும்.
2: 96ல நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு குளத்தாங்கர வரைக்கும் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சரியில்லாம இருந்தது.
1: சரி,
2: அப்ப இருக்கவே இருக்கு போஸ்ட், அந்த பாக்ஸ் போட்டுக்காங்க. நம்ம வீட்டுல 10 வீடு தள்ளிதான் அந்த ஒரு செவத்துல மாட்டிருப்பாங்க.
1: சரி,
2: எல்லாரையும் விட நான் தான் அதிகமா அதுல போஸ்ட் எல்லாம் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப இதையும் பண்ணா என்ன அப்படின்னு அந்த ரோட பத்தி எழுதி போட்டிருந்தோம் பாத்துக்காங்க.
1: சரி,
2: அப்புறம் என்னோட பேரால வரும், எங்க அப்பா இன்சிலோட வரும், தியாகராஜன் அப்படிலாம் போட்டிருப்பா, உடனே கண்டுபிடிச்சேன் டெய்லர் மகளா இந்த மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. வீட்டுக்கே வந்துட்டேன்.
1: சரி,
2: என்ன மாதிரி நான் எங்களுக்கு கூட அந்த யோசனை தோணல, எப்படி இங்க அவரு 10 பேர் வேணும் பேசிட்டு இருந்தாங்க எங்கிட்ட. ஆமா, 10th தான் படிக்கிற, இவ்வளவு மூளையா உனக்கு அப்படின்னு
1: கேட்டாங்க. படிக்கும்போது வேலையை பாத்துருக்கீங்க நீங்க.
2: ஆமா, எனக்கு அது ஆச்சரியமா இருந்து, ஆச்சரியமாவும் இருந்து நெகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. ஏன்னா யாரு இந்த மாதிரி வந்து
1: இன்னொரு
2: விஷயம் வந்து

0: வாழ்த்துக்கள் உங்களுடைய சாமர்த்திய செயல்கள் எல்லாத்துக்கும். சரி ஓகே, நம்ம தோழிகள் நிறைய ஷேர் பண்ணலாம் சரிங்களா. நன்றி. நன்றி. வர்ற தோழிகள் எல்லாருமே ஒரு பெரிய லிஸ்டவே வச்சிருக்காங்க. நானும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நீங்க சொன்ன மாதிரியும் பண்ணியிருக்கேன்.
1: நானும் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க எப்படி சாமர்த்தியமா செஞ்சு பாராட்டுவாங்க
0: பண்ணேன் அப்படின்னா, நானும் இங்க கணவர் வந்து ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தோம்.
1: நடந்து போனீங்க?
0: ஆமா, ஒரு ஷாப்பிங் போயிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப எதிர்பாராத விதமா ஒரு வாகனம் வந்து ஆப்போசிட் ரோட்ல வந்துட்டு இருந்துச்சு,
1: வந்துகிட்டு இருந்துச்சு.
0: திடீர்னு பாத்தீங்கன்னா அது ஆறு மாறம் அப்படி இப்படி ஓடி நேரம் எங்களை நேரம் இடிக்கிற மாதிரி வந்துருச்சு. அது அது வந்தது யாருமே மைனூட்டா கவனிச்சிருக்க முடியாது. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த டிரைவருக்கு என்ன ஆச்சு சம்திங் தெரியல. அவர் வளைச்சு வளைச்சு சரசர சரன்னு நேரம் எங்களை நோக்கி வந்தாரு.
1: சரி,
0: நான் என்ன பண்ண, ஒன் செகண்ட் அப்படி கவனிச்சுட்டு நீர்க்கார கையை பிடிச்சி சரக்குன்னு இழுத்து இந்த
1: பக்கம் ரோட்டு உள்பக்கம் இருந்திருக்கீங்க.
0: ஆமா, இழுத்து டபார்னு கீழே இழுத்து போட்டு அவர் கீழே விழுந்துட்டாரு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா உள்ள இழுத்து இந்த சைடு போட்டு ரெண்டு பேருமே இந்த சைடு ஒதுங்கி வந்துட்டோம். அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஒரு பெரிய விஷயமா நடந்திருக்கும். அந்த இடத்துல வந்து இருந்தாலும் நம்மளே பெருமையை சொல்லிக்கூடாது அப்படின்னால நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டதெல்லாம் சூப்பரான

0: எல்லாமே பாராட்டுவாங்க.
1: நல்ல ஸ்மார்ட்டாக
0: பரவாயில்ல,
1: யோசிச்சிருக்கீங்க,
0: யோசிச்சிருக்கேன், கரெக்டாக அந்த நேரத்தில் அப்படி பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி இதான் நிறைய விஷயங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. இருந்தாலும் நம்மளே பெருமையை சொல்லிக்கூடாது அப்படின்றனால நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டதெல்லாம் சூப்பரான பாட்டு தான் வந்துட்டே இருக்குது. வைகாசி பரந்தாச்சி படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாட்டு கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: ஐயே சுனதே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
4: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 trillion dollar கி அர்த்தவ்யவஸ்தா கா லட்சிய, ராஷ்டிரமண்டல் கேலோ மே 39 பதக் ஓ டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.

0: நேரம் 12:32 மயச்சு ஸ்நேகிதி நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் குடும்பத்தினர்கிட்ட பாராட்டி பெற்ற உங்களுடைய ஒரு சாமர்த்திய செயல் எது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். திவ்யா, நம்ம அடுத்த நேர்கிட்ட பேசிடலாமா?
1: பேசிடலாம். வணக்கம், யாரிங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம்,
0: யாஸ்மினம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
0: இருக்கும். பாராட்டை பெற்று ஒரு சாமர்த்திய செயல், என்ன செயல் செஞ்சீங்க?
2: ஆமாங்க, நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்து மைனியோட பையனுக்கு திருமணம் ஆயிருந்துச்சு. இந்த தீபாவளி மாதிரி சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வாரன் முதல் நாள் வாரன்ட்டு வரலன்னு கேட்டாங்க. அப்ப எல்லாம் செஞ்சு வேஸ்டா
1: பேசிட்டு
2: அப்புறம் மறுநாளுக்கும் திடீர்னு ஒரு 5 மணி இருக்கும், அப்ப இன்னைக்கு வாரன்னு சொல்லி அவங்க அம்மா போன் போட்டு சொல்லியிருந்தான். சரி, இப்ப வாரால ஒண்ணு இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா, ரெண்டு பால் பாக்கெட் வாங்கி பிரிட்ஜ்ல பிரிச்சு நல்லா கூட்டி வச்சு போட்டேன். போட்டு அப்புறம் கேரட் வீட்டுல இருந்து கேரட் அல்வா கிண்டி வச்சுட்டு திருப்பி வெங்காயம் வடை போட்டு அதுக்கப்புறம் இந்த பால் பாக்கெட் நல்லா கட்டி ஆயிட்டு அதை எடுத்து நல்லா இந்த ரோஸ் மில்க் எஸ்எம்எஸ் கொஞ்சம் ஊத்தி பவுடர் இருந்துச்சு போட்டு ஒரு நல்ல கூலா ஒரு ஜூஸ் போட்டு ஜூஸ் மாதிரி அழகா போட்டாச்சு. நல்லா என்ன ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பரா இருந்துச்சு
0: அது.
1: கேரட் அல்வா
2: யாஸ்மினம்மா,
0: நாங்களும் இப்படி ஒரு 10 நிமிஷம் வந்துடுறோம், சரிங்களா?
1: என்ன
0: பொருள் இருக்கு?
1: இவங்க வகை வகையா ஒரு விருந்தே ரெடி பண்ணிட்டாங்க.
0: முன்னாடி சொல்லியிருந்தா கூட இவ்வளவு செஞ்சிருப்பாங்க. பேசலாம், அடுத்து தள்ளிக்கிட்ட. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
3: நான் திருச்செந்தூர்ல ராதா பேசுறேன்.
1: ராதா சொல்லுங்க.
0: சொல்லுங்கம்மா.
3: நான் பாராட்டு பெற்ற விஷயம்னா, என் பையன் ஒரே பிரியாணி செஞ்சு கேட்டான்.
0: சரி, என்ன பண்ணிட்டீங்க?
3: எப்படி ஒரு தெல்லு பயந்து பயந்து செஞ்சேன்.
0: சரி,
3: சூப்பரா இருந்துச்சு. என் பையன் சொன்ன ஹோட்டல் பிரியாணியோட வேலை நல்லா இருக்கு. பாராட்டு.
0: அடடா, என்ன பண்ணீங்க அதுல சாமர்த்தியமா?
3: இந்த அதுக்கு தேங்காய் பால் ஊத்துனேன், தயிர் கொஞ்சம், எலுமிச்சம்பழம் கொஞ்சம், எல்லாம் கொஞ்சம் ஊத்தி அந்த இந்தியா கேட் அரிசி எல்லாம் போட்டு செஞ்சு சூப்பரா இருந்து என் பையன் ஹோட்டல் பிரியாணி மேல இருந்து செம பாராட்டு என் பையன்.
0: இதுதான் நீங்க செய்த சாமர்த்தியமான செயல் இல்லையா?
1: சொல்லும் போது அப்பப்பா நமக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா?
0: நம்மளா இது செஞ்சு கிளியெல்லாம் பாக்க தோணும். சரி, ஓகே, நான் நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டு வந்தாலும் சிந்து நதிப்பு இந்த படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். வெறும்தோடைய பாடல் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்காங்க, சௌந்தர்யன் வந்து இசை அமைச்சிருக்காங்க. முன்னதாக ஒரு சிறிய விளம்பரம் இடையிலே தொடர்ந்து பாட்டு கேட்டுட்டு வாங்க.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
5: BSNL-ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
6: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
5: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக்

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பன்னிரண்டு மணி 42 நிமிஷத்துல கேட்டுருக்கிறீங்க ஸ்நேகிதியே நம்ம நிலைப்பண்பலை 102.6. நீங்க சாமர்த்தியமா செஞ்சு உங்க குடும்பத்துக்கிட்ட வாங்கின பாராட்டு என்ன அப்படின்னு நம்ம தோழிகள் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்.
1: பேசலாமா? அடுத்த தோழிகிட்ட
0: வந்துட்டாங்களா?
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். லலிதா பேசுறேம்மா.
1: லலிதாமா தலையத்துல இருந்து?
2: ஆமாமா. ரெண்டு பேரும் பேரும் தெரிய மாட்டேங்க.
1: ரெண்டு பேரும் பேரும் தெரியலையா? சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, லாஸ்ட்ல சொல்லுவோம் பாருங்க நாங்க. சரிங்களா? சொல்லுங்க லலிதாமா. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, இவங்களா அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நிகழ்ச்சி கேளுங்க, இப்ப ஸ்நேகிதி எண்டிங்லாம் நாங்க பேர் சொல்லி முடிப்போம் பாருங்க, அப்ப சொல்லுவாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: 10 மணிக்கு குக்கு கிடைக்கவே மாட்டேங்கம்மா.
1: 10 மணிக்கு குக்குவா?
2: எனக்கு வந்து 700 ரூபா வந்திருக்கு. ஏன்னா எனக்கு வந்து 100 யூனிட் கூட தான் வரும். இது என்ன, 2 மாசத்துக்கு 700 ரூபா வந்திருக்குமா?
0: இல்ல, இதுல இருந்து நீங்க
2: அதான் அஞ்சு வீட்டு இதான் பங்கு வச்சுனா உங்களுக்கு 100 யூனிட் கழிக்க முடியாது.
1: சரி, நீங்க என்ன பண்ணீங்க?
2: ஓனர் வந்தாரு. ஓனர் சார், எனக்கு 100 யூனிட் கழிக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் பேச எடுத்த பிறகு ஒரு யூனிட் கழிச்சு நீங்க போட்டு கொடுங்க, ஒரு பையன்ட்ட ஏற்பாடு பண்ணிட்டு போனாரு சார்.
1: ஓகே, நீங்க சாமர்த்தியமா பேசிருக்கீங்க ஹவுஸ் ஓனர்ட்ட.
2: ஆமா.
1: காயத்ரி ஆலங்குளத்துல இருந்து சொல்லுங்க காயத்ரி, என்ன ஒரு சாஃப்டா பேசுறீங்க?
0: சாப்பிட்டீங்களா? இப்படி
1: சாஃப்டா பேசுறீங்களே, சாப்பிட்டீங்களா? சரி, அவங்க அப்படிதான் பேசுவாங்க போல இருக்கு. ஓகே, ரொம்ப சாதுவான இங்க காயத்ரி. சொல்லுங்க காயத்ரி, என்ன சாமர்த்திய செயலுக்காக பாராட்டு வாங்கியிருக்கீங்க? சரி,
3: பேசிக்கிட்டே
1: தெரியாமலே செஞ்சிட்டீங்களா?
3: அதுக்கப்புறம்
1: ஒரு சாப்பாடு
0: ஆச்சரியப்படுத்தி பாராட்டுலாம் வாங்கிருக்காங்க காயத்ரி அம்மா.
1: ஆமா, நாங்களும் உங்க எல்லா தோழிகளையும் பாராட்டிக்கிட்டே ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து ரோம் சூப்பரான பாடல வந்துட்டே இருக்கு. மல்லுவேட்டு மைனர் படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். புலமை பித்தனுடைய பாடல் வரிகள்ல ஜானகி அருண்மொழி பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில தான் பாடல் வந்துட்டு இருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நேரம் 12:52 ஆயாச்சு. பேசிட்டு இருக்கோம் நம்ம தோழிகள்கிட்ட, உங்க குடும்பத்தினர்கிட்ட பாராட்டை பெற்ற ஒரு சாமர்த்திய செயல் எது அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். திவ்யா நம்ம நேரில் இணைப்பில் இருக்காங்க, பேசிடுமா?
1: பேசிடலாம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
2: வணக்கம்
1: மேடம்.
0: பாளையங்கோட்டையில இருந்து கோமதி, சொல்லுங்கம்மா, என்ன ஒரு சாமர்த்திய செயல் செஞ்சீங்க நீங்க?
2: நான் நிறைய விஷய சாமர்த்தியம் பண்ணிருக்கேன், சொல்லுறேன்.
0: சொல்லுங்க.
2: அதாவது நாங்க வந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் மேடம். அப்ப வீடு கட்டிட்டு இருக்கல, கடைசியில உள்ள இதுக்கு எனக்கு ஒரு 20,000 ரூபாய் இல்ல.
0: சரி,
2: அப்ப வந்து இவங்க எங்க போவ, என்ன பண்ண, இந்த செயினை கொண்டு கொடுப்போமா, அதை கொடுப்போமான்னு எங்க வீட்டுக்காரர் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் ரூபா தெரியாம சேர்த்து
0: வைப்பேன்.
2: சாமர்த்தியமா எப்ப நானும் கையில ரூபா எடுத்துட்டு போனா அது கொஞ்சம் ரூபாயோ ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற பழக்கம் உண்டு.
0: தெரியாம வச்சிருப்பேன், தெரிஞ்சாலும்
2: ஆமா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நானும் சரி என்னதான் நிலங்க பாப்போமே, நம்ம வேலை அசால்ட்டா இருப்போம், கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பதில் கொடுக்கல. ஆச்சரியப்பட்டு நீ இது எப்ப எங்க சேர்த்து வச்சிருந்த இவ்வளவு ரூபாய எனக்கு தெரியாம அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்க எப்போது கையில குடுக்கற பைசாதான் நான் எடுத்து எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு அது வந்து அந்த ஒரு ஆனந்த மகிழ்ச்சி, கடைசி நேரத்துல நம்மளுக்கு வந்து உதவி பண்ணினால அப்படின்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து பாராட்டினாங்க.
1: அருமைமா, அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
2: நன்றி மேடம்.
0: அந்த பெண்கள் வந்து இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல்ல
1: கை கொடுத்துருக்கு. ஆமா,
0: கை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி சாமர்த்தியமான விஷயம் நீ பண்ணிருக்கேன், நிறைய பேர் பாராட்டு வாங்கியிருப்போம். பேசலாம் அடுத்த தோழி, நிறைவான தோழி நம்ம நிகழ்ச்சியில. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, பெருமாள்புரத்துல இருந்து அம்மணி சீதாரப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். முதல் முறையா பேசுறீங்களா?
1: இல்ல, இதுக்கு கூட பேசிருக்காங்க.
0: பேசிருக்கீங்க?
3: ஆமா, நான் நிறைய தடவை பேசிருக்கேன்.
0: ஓகே ஓகே, சரி, நான் தான் கேக்கல.
1: மேராக்கிட்ட இப்ப தான் முதல் முறையா பேசுறாங்களா இருக்கும்.
0: சொல்லுங்க அம்மணிம்மா.
3: நான் வந்து எங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் வச்சிருந்தது.
0: சரி,
3: கல்யாணத்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அக்காளுக்கு வந்து 4 குழந்தைங்க. அதுல பெரியவ மட்டும் கொஞ்சம் பெரியவளா இருப்பா, மத்த பிள்ளைங்களா சின்னவ. அதனால அவளுக்கு வந்து பாவாடை சட்டை எடுத்துட்டு, மத்த பிள்ளைங்களுக்கு கவுன் எடுத்துட்டு எடுத்தா, ரெண்டாவது பொண்ணு என்ன செஞ்சிட்டா, ஏன் அவளுக்கு மட்டும் பாவாடை சட்டை போட்டு எனக்கு என்ன கவுனு, நான் போட மாட்டேன்னு ஒரே அழுக. எல்லாரும் வேடிக்கை பாக்காங்க கல்யாண வீட்டுல அழுததை பார்த்து. அப்புறம் நான் வந்து இங்க வா அப்படின்னு கூட்டிட்டு போய், தனியா உனக்கு வீட்டுல ஒரு பொம்மை வச்சிருக்கேன், அதை நான் உனக்கு தாரேன், நீ வந்து இத போட்டுக்கோ. அவங்களுக்கு எல்லாம் தெரியாம நான் உனக்கு அந்த பொம்மையை தந்துடுறேன், நீ அதை வச்சு விளையாடிக்கோன்னு. அவ வந்து கப்பிப்புன்னு இது பண்ணிட்டு உடனே சிரிச்சுக்கிட்டு அந்த கவுனை போட்டு விட்டு வந்து கல்யாணத்துக்கிட்ட எல்லாரும் எப்படி நீ
1: அந்த குழந்தைய சமாதானப்படுத்த
0: எங்க
3: சொந்தக்காரங்கள எல்லாருமே பாராட்டினாங்க, நாத்தனார் எல்லாருமே பாராட்டினாங்க.
0: எங்களுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு.
3: ஆமா,
0: எங்களுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு அம்மணிமா. நன்றி.
3: சரி,
0: நன்றி. 12:56 மேடம் மயச்சு திவ்யா நம்ம நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிறைவான பாடலும் கேட்க போறோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில. உங்க குடும்பத்தினர்கிட்ட நீங்க பாராட்டு பெற்ற சாமர்த்தியமான செயல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: நம்ம தோழிகள் எல்லாமே விதவிதமான பதில்கள்ல நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டாங்க. இதுக்கெல்லாமா பாராட்டு வாங்கியிருக்காங்க, இப்படி இல்லாம சாமர்த்தியமா செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு.
0: ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன், நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சது, ஆனா நான் செஞ்சேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, நானும் ஆச்சரியம்.
1: அதாவது நல்ல பாதுகாப்பா ரோட்டு ஓரத்திலேயே இருந்துட்டு ரோட்டுல நடுவுல போயிட்டு இருந்த ஹஸ்பண்ட் நீங்க கையை பிடிச்சி காப்பாத்தினதுலயும் நானும் ஆச்சரியமா.

0: ஓகே, இப்படி ஆச்சரியத்தோட சந்தோஷத்தோடய இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு பேசின எல்லா தோழிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் வருது. உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன், இந்த படத்துல இருந்த வாலியோட பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜோட இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு. நிறைவான பாடலா,
1: இவ்வளவு நேரம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில உங்களோடு இணைந்திருந்தோம்.
0: நானுங்கள் வேற மற்றும்
1: நானுங்கள் திவ்யா.
0: இதை கண்டிப்பா லலிதமா கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: யோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
1: டிஸ்க்குங்கிறது மனிதன் வந்து பரிமாண வளர்ச்சி நேராக நிற்க ஆரம்பிக்கும் போது அந்த ஜவ்வில் அதிக அழுத்தம் உண்டாகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் என்ன சொல்லோம்னா, ஒரு ஊர்வனை இல்லைனா இப்போ ஒரு மாடு இல்லைன்னா இப்போ ஒரு நாய் இருக்கிறதுன்றா அதுக்கும் முதுகெலும்பு இருக்குது, அதுக்கும் ஜவ்வு இருக்குது, அது எல்லாமே போயிருக்கு சக்தியை நேரத்து நிற்கலை. அதனால் இப்போ இதில் வந்து அந்த ஜவ்வில் வந்து அந்த மாதிரி உள்ள மிருகங்களுக்கு ஒரு 10 கிலோ அழுத்தம் இருக்குதுன்னா, அதே லெவலில் மனிதன் நிற்கிறான்னா அதில் 100 கிலோ அழுத்தம் இருக்கிறது. 10 ஏன்னா புயிர்ப்பு சக்தியை எதிர்த்து உடம்போட வெயிட்டை ஃபுல்லாக தாங்கி இது வெயிட் ஆகுது. அதனால இந்த ஜவ்வில் நினைச்ச மாதிரி 17 வயசு 18 வயசுக்கு மேலே ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள், டிஸ்கோட சத்து குறைவுகிறது. சிலருக்கு வந்து பிறவியிலேயே உள்ள அந்த மரபணு குறைபாடாக இருக்கலாம், இல்லைன்னா கூடுதலாக வேலை பார்க்கறது இந்த அழுத்தத்தினால. அந்த இரத்த ஓட்ட சத்து குறையும் போது இந்த ஜவ்வில் உள்ள நீர் சத்து குறைஞ்சி இது கெட்டுப்போக ஆரம்பிக்குதும் போ. என்னென்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று சொல்வார்கள், அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜவ்வும் நல்லா இருக்கிற ஜவ்வுலாம் வெள்ளையாக இருக்கும், நீர் சத்து அதிகமாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு. அந்த நீர் சத்து குறைய ஆரம்பிக்கும் போது இது கருப்பாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பிளாக் டிஸ்க்னு சொல்லுவோம் அதை. ஸோ அது என்னென்னா அதில் உள்ள நீர் சத்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 4 ஜவ்வு நல்லா வெள்ளையாக இருக்கும், 1 ஜவ்வு மட்டும் கருப்பாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஜவ்வு கெட்டுப்போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஆரம்பம். ஸோ இந்த ஸ்டேஜில் வெறும் கழுத்து வலி இல்லைன்னா குறுக்கு வலி மட்டும் இருக்கும் மொத ஆரம்பிக்கும் போது. இதுக்கு போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வில் கிழிவுகள் ஏற்படும். எப்படி நம்ம துணியெல்லாம் வந்து நாளானா நஞ்சு போய் கிழியுதும் இல்லையா, அதே மாதிரி தான் முறையில் தான் அந்த ஜவ்வும் கிழிய ஆரம்பிக்குது. ரொம்ப அடிஷ்னலாக ரொம்ப கீழே குனிஞ்சு கீழே குனிஞ்சு வெயிட் தூக்குறவங்க நடுவில் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், அந்த ஜெல்லி வந்து அப்படியே கிழிச்சிக்கிட்டு வெளியே வர பார்க்கும். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா, முழு தேங்காய் அதே மாதிரி தான் அமைப்பு. அது வெளியே வந்து நார் மாதிரி இருக்கும், உள்ள ஒரு நீர் இருக்கும். அந்த நார் வந்து எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி அது கிழிய ஆரம்பிக்கும், அந்த ஜெல்லி மாதிரி உள்ளது வெளியே ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஜவ்வு நகருதுங்கிறோம், அந்த ஜெல்லி வந்து வெளியே வந்துடுது. இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த மொத்தமாக அந்த ஜவ்வே வீங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மில்லிமீட்டர் ஹைட் இருக்க வேண்டிய ஜவ்வு வந்து அது வந்து 2 மில்லிமீட்டராக குறையும். நீங்கள் சப்பாத்தி மாவு உருட்டி வச்சு அமுக்குனா என்ன ஆகும், சைடில் விரியும் பார்த்தீங்களா, ஹைட்டு குறைஞ்சிரும். இதே அமைப்பில் தான் அந்த ஜவ்வு வந்து விரிய ஆரம்பிக்கும். அந்த விரியும் போது அது பக்கத்தில் இருக்க அந்த நரம்புகளை அழுத்தும். ஸோ அந்த நரம்பு வலி வர ஆரம்பிக்கும். ஒன்று இந்த ஜவ்வு மொத்தமாக கிழிஞ்சு வந்து அமுக்கலாம், ஆனால் ஜவ்வு விரிகிறதுனாலையும் வரலாம். ஒரு நாள் டக்குன்னு மொத்தமாக வந்து பிஞ்சு வெளியே வந்துருச்சுன்னா தாங்க முடியாத கால் வலி கை வலி. ஸோ அப்போ கை மறுத்து போகுது, கால் மறுத்து போகுது, இந்த மாதிரி உள்ளது வரும்போது தான் நமக்கு சிவியராக சொல்கிறோம். ஸோ சில இது வந்து கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் கொடுத்து கொஞ்சம் ஓய்வுகள் கொடுத்தோம்னா வெளியே வந்தது சுருங்கும், உடம்புல கொஞ்சம் கரையும், அப்போ கை வலி கால் வலி தானாகவே சரியாகும், நார்மலுக்கு வந்துடலாம். அது நம்ம எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோங்கிற பொறுத்து இருக்குது. சிலருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப அதிகபட்சமாக வெளியே வந்திருக்கும், சிலர் 10% வந்தது சரியாயிரும், இதுவே ஒரு 40% 50% வெளியே வந்துடும். வந்துடுதுன்னா அது ஆப்ரேஷன் பண்ணாமல் முடியாது.
0: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
2: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்பு மீண்டும் இணையதொரு பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 1:05. நீங்கள் தொடர்ந்து நடந்தான நிகழ்ச்சியில் இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பற்றி தான். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அன்றாட உணவில் இடம்பெற்றிருந்த பாரம்பரிய பானங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த பருத்தி பால். பருத்தி விதைகள்லேருந்து தயாரிக்கப்படுற இந்த சத்துமிக்க பானம் அப்படிங்கிறது நல்ல சுவையாகவும் இருக்கும், அதோடு சேர்த்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சதாகவும் இருக்கும். புரதம், நல்ல கொழுப்பு, தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய இந்த பருத்தி பால் நம்ம உடலுக்கு நிறைய வந்து எனர்ஜி கொடுக்கறதோட செரிமானம், எலும்பு ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவுகளுடைய மதிப்பு வந்து நம்ம திரும்பவும் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, திரும்பவும் இந்த பாரம்பரிய உணவுகளை வந்து நம்ம நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த காலகட்டத்தில் இந்த பருத்தி பாலுடைய மருத்துவ பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே

ஆரோக்கியமாக வரலாம். அதனால் இன்றைக்கி நலம் தர நிகழ்ச்சியில் பருத்தி பாலின் மருத்துவ பயன்களை சூப்பர் ஹிட்டான பழைய திரைப்பட பாடல்களோடு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு காற்றலைகளில் மீண்டும் இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் மீரா. இப்போ நம்ம நலம் தான நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்டு வரலாம். பாடல் வந்துகிட்டே இருக்குது. அவளுக்கென்று ஒரு மனம் இந்த படத்தில் இருந்த MS விஸ்வநாதன் அவங்களுடைய இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்கலாம்.

நலந்தான நிகழ்ச்சியை நீர்கள் கேட்டுட்ருக்கிற நேரம் 1:10. பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆற்றல் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பருத்தி பால். இதில் இருக்கக்கூடிய புரதம், நல்ல கொழுப்புச்சத்துக்கள், இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை நமக்கு கொடுக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எலும்புகளை வலுப்படுத்துறதுல இந்த பருத்தி பால் ரொம்பவே சிறந்ததுங்க. கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள், இந்த எலும்புகள், பற்கள், இதனுடைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாத்துடைய ஆரோக்கியத்தையும் ரொம்பவே வந்து பாதுகாக்குது. இது மட்டும் இல்லைங்க, செரிமானம் மேம்படுறதுக்கு அது வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது. எப்படி அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துட்டே இருக்குது. பட்டாக்கத்தி பைரவன் படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாடியிருக்காங்க. இளையராஜாவோட இசையில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. 11:11 நிமிடத்தில்

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பிஎஸ்என்எல்ஓட புது செல்ஃப் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், எஃப்டிடிஹெச் கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
3: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்க

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 1:16 ஆயாச்சு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி பருத்திப்பாலின் மருத்துவ பெண்கள் பற்றி தான் பெருசு பேசிகிட்ருக்குறோம். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பருத்திப்பால் ரொம்பவே நல்லதுங்க. நார்ச்சத்து இதில் இருக்கிறதால நம்ம குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுறதை தடுக்கிறதால செரிமானம் எப்பவுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இது அளவோடு வந்து குடிக்கும்போது நல்ல கொழுப்பு சத்துக்கள் வந்து நிறைய இதாகி அதனுடைய இதய நலன் வந்து மேம்படும். பருத்திப்பாலின் மருத்துவ பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாட்டு பிறகு தெரிஞ்சுக்கலாம். அந்தமான் காதலி இந்த படத்தில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் MS விஸ்வநாதனுடைய இசையில் KJ யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியிருக்கிறாங்க. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்களின் நேரம் 1:23 மணமாயிற்றுக்கு. பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்து நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துறதுக்கு இந்த பருத்தி பால் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை வராமல் இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி உணவில் வந்து இந்த பருத்தி பாலை சேர்த்துக்கலாம். இரும்புச்சத்து இதில் அதிகம் இருக்கிறதுனால ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு இந்த பருத்தி பால் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள், பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்கு, உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படத்துலேருந்து வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம் பாட்டை.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903009.
9: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு BSNL-இன் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
10: மிக குறைந்த கட்டணத்தில் BSNL ஃபைபர்,
9: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
10: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
9: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
10: இச்சலுகை 2026 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
9: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
10: கண்டிஷன் அப்ளை.

0: 14 अगस्त 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में एक मिनट का मौन धारण करें।
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களை நேரம் பிற்பகல் 1:30. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி. இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பருத்தி பால் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமாங்க, இந்த சரும ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள் இது எல்லாமே இதுல வந்து பருத்தி பால் இருக்கிறதுனால நம்ம சருமத்தை நம்ம பொலிவா வச்சுக்கிறதுக்கு இந்த பருத்தி பால் வந்து உபயோகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு இந்த பருத்தி பால் ரொம்பவே நல்லது. கோடை காலங்களில் ரொம்ப அந்த வெப்பமான சூழ்நிலையில வந்து உடலுக்கு குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு பாரம்பரிய பானமா இந்த பருத்தி பால் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தோலில் இருக்கக்கூடிய வறட்சியை குறைச்சிட்டு உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் விட்டமின்கள் இது எல்லாமே சருமத்துடைய அந்த ஈரப்பதத்தை வந்து அப்படியே பராமரிக்கிறதுக்கு இந்த பருத்தி பால் நல்லதுங்க. பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். 1:30 ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸ்ரீ எம் சவுந்தரராஜன் பி. சுசீலா குரல்களில் அன்பைவா திரைப்படத்திற்காக பாட்டிதோ.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஐயே சுந்தே ஹே பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
2: வந்தே மாத்ரம் பியாரே தேசவாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்தவ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ரமண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹீ ஹே நயே பாரத் கி பஹச்சான். பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6.
4: நேர்கள் நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம்தான நிகழ்ச்சி 1:37 நிமிடத்துல பருத்திப்பாலின் மருத்துவ நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். மூளை செயல்பாட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது பருத்திப்பால். உடலுக்கு தேவையான சில அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் இதில் இருக்கிறதால மூளை ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது வந்து பருத்திப்பாலுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதுக்கும் இது வந்து உதவி செய்யுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நம்முடைய செல்கள் வந்து சேதமடைகிறத

குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறதால பருத்தி பாலை வந்து நம்ம அளவோடு சேர்த்துக்கலாம். இன்னும் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். பாட்டு வந்துகிட்டே இருக்க உரிமை குரல் படத்திலிருந்து வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறாங்க. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் தான் பாட்டு வருது, கேட்கலாம்.

தூரம் உள்ளே போவான் நினைப்பேன், நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோ அணைப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன், அணைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தா

0: 3 நிமிடம். நேர்கள் நலம்தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைய நலம்தானா நிகழ்ச்சியில் பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த பருத்தி பால் குடிக்கிறபோது வந்து நீண்ட நேரம் வந்து வயிறு நிறைந்த ஒரு உணர்வு வந்து கொடுக்கும். அதனால் அடிக்கடி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க பருத்தி பாலை குடிக்கும்போது அந்த ஃபில்லிங்காக இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு வந்து பசிக்காது. அடிக்கடி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த விஷயத்தை வந்து தவிர்த்துக்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசை மீட்சிக்கும் வந்து இந்த பருத்தி பால் ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வந்து டெய்லி உடற்பயிற்சி செய்வோம் இல்லையா, அந்த உடற்பயிற்சி பிறகு கூட வந்து ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு பானமாக அளவோடு இந்த பருத்தி பால் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியத்திற்கு நல்லது. இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டுருக்கு. பாமா விஜயம் படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி எல்லாரும் பாடியிருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் தான் கேட்க போகிறோம். பாமா விஜயம் திரைப்படத்திலேருந்து பாடுதல். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துண்டனா. Eight.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
2: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
1: 60 எம்பிபிஎஸ் வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
2: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
1: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
2: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
1: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல் உடன்.
2: கண்டிஷன் அப்ளை.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் நலம்தான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 1:50. இன்னைக்கு பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் வந்து தெரிஞ்சிட்ருக்குறோம். நம்மளுடைய உடம்போடைய ஒட்டுமொத்த ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த பருத்தி பாலும் ஒரு நல்ல ஒரு பானமாக இருக்குங்க. சமச்சீர் உணவு முறையை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த பருத்தி பாலையும் எடுத்துக்கும் போது ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு இது ரொம்பவே ஆதரவாக இருக்கும். இந்த பருத்தி பாலை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, சுத்தமாக தயாரிக்கப்பட்ட பருத்தி பாலை மட்டுமே நம்ம சேர்த்துக்கணும். அது மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இனிப்பு சேர்க்கும் அளவை வந்து கட்டுப்படுத்திக்கணும் இந்த பருத்தி பாலை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது. நேரம் ஆயிடுச்சு 1:51. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். சந்திரோதயம் திரைப்படத்தில் இருந்தால் பாட்டு வந்துட்டுருக்கு. வாலியின் பாடல் வரிகளில் MS விஸ்வநாதனுடைய இசையில் TM சவுந்தரராஜன் பி சுசேலா பாடல் பாடியிருக்காங்க, கேட்கலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஆயே சுந்தே ஹே பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
2: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों

0: में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़ें। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
1: நேர்களின் நலம் தான நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய நலம் தான நிகழ்ச்சியில் பருத்தி பாலின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சத்துக்கள் நிறைந்த பாரம்பரிய பானமாக இருக்கக்கூடிய இந்த பருத்திப்பால் நம்ம உடம்புக்கு ஆற்றல் அளிக்கிறதோட செரிமானம், எலும்பு ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் அளவோடு நம்முடைய உணவு முறையில் இந்த பருத்திப்பாலையும் சேர்த்துக்கிட்டோன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். பாரத விலாஸ் படத்திற்காக வாலின் பாடல் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் JM சவுந்தரராஜன் குரலில் நிறைவான பாடல் கேட்க இருக்கிறீங்க. பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 9443637 அப்படிங்கிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: சக்க போடு போடு ராஜா, என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காற்றில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

ஒன்னும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியரா நான் மெதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது நீ போக போக பாரு. கிழிச்ச கூரையேறி கோழி பிடிக்காதவன் பாறவேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்கா, அள்ளி அள்ளி கை இரண்டில் ஏந்தி கொள்ளடா,

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீர்களே உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்லையா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9443360794 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் எல்லாமே டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. அப்படி நிறைய நேர்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. முதல் பாடல் நம்ம யாருக்காக கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, ஆரியங்காவூர்லேருந்து ஜானகி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுக்காக தான் இவங்க விரும்பி கேட்டிருக்கிறாங்க பாடல், தசவதாரம் திரைப்படத்திலிருந்து. விளம்பரத்தை தொடர்ந்து அவங்களுடைய பாடல் கேட்கலாம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: குக்கோ நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன காதல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க இருக்கிறோம். யாருக்காக அப்படின்னா, உடையாம்புலி அபிஷேக் அனிஷ் இவங்களுடைய விருப்பத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வார்த்தைகள். உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா,

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஐயே சுனதே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
2: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதீய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்டிரமண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
3: இரண்டு மணி 16 நிமிஷத்துல குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வாட்ஸ்அப்லயா யாரு பாடல் கேட்டுக்கிறாங்கன்னா, நெல்லையிலிருந்து முத்து அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. கண்ணுபட போகுதையா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் குக்கோ நிகழ்ச்சியில். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சிங்கன்னா 9443360744 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயரும் எல்லாமே மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம கேட்க இருக்கிறோம். யாருக்காக அப்படின்னா, ஊத்துப்பட்டியிலிருந்து உமா, ராணி, கற்பகம் இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக், AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: BSNL-இன் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் BSNL-உடன்.
1: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் அப்ளை.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நேயர்களுடைய விருப்பத்தில் குக்கு நம்ம நிகழ்ச்சியில் எடுத்ததாக கோவில்பட்டியிலிருந்து விக்கி கனகா அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து முன்னதாக கேட்கலாம் விளம்பரம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஐயே சுனதே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
2: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபீ கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ரமண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
3: இரண்டு மணி 36 நிமிஷம் ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இருந்து. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் பாடல் கேட்டுக்கிறாங்க, கேட்டுடலாமா?
4: அன்பு தோழியவர்களுக்கு இனிய மதிய வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். படத்தின் பெயர் ஐ லவ் இந்தியா. பாடல் அட ஆடி வரும் பல்லாக்கு என தொடங்கும் இனிய பாடல். நன்றி, மகிழ்ச்சி.
3: நீயர் கேட்ட இனிய பாடலை கேட்டுடலாமா?

0: இது பிரியா திரைப்படத்திலிருந்து என்னுயிர் நீதானே அப்படிங்கிற பாடல். முன்னதாக கேட்கலாம் விளம்பரம்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாடலில் கேட்டுட்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப் வழியே. அடுத்ததான் நம்ம யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, வீரபாண்டியன் பட்டணத்துல இருந்து கிளாட் ஸ்டோன் அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே

0: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
1: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
0: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
1: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
0: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
1: கண்டிஷன் சப்ளை.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். குக்கு நீர் விருப்ப பாடல்கள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் திருநெல்வேலி ரிஜினா அவங்களுக்காக தான் வந்துட்டே இருக்குது. நீருக்கு நீர் திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஐயே, சுந்தே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கி பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
2: வந்தே மாத்ரம். பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
3: குக்கோ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் சிவநாடானூர் மாறி அவங்களுக்காக தான் வந்துட்டே இருக்குது. பாட்டாளி திரைப்படத்திலேருந்து பாடல். அது போக வேற யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆரியங்காவூர்லேருந்து ஹரிகிருஷ்ணன், பிரபாகரர், ராஜகுமாரன், உடையாம்புலிலிருந்து சுதா பால்ராஜ், ஊர்மேல் அழகியான்லேருந்து பத்மாவதி, ஆரியங்காவூர்லேருந்து இந்திரா, பாக்கியலட்சுமி, சரவணகுமார், பாவூர் சத்திரத்திலேருந்து பொட்டுத்தாய் பாஸ்கர், புஷ்பலதா துரைமணி, சுரண்டையிலிருந்து முகமது அன்வர், அம்பா சமுத்திரத்திலிருந்து ஆறுமுகசாமி, காமராஜர் நகர்லேருந்து சங்கர், ராம்நகர்லிருந்து மாரியப்பன், சுப்புலட்சுமி, அரவிந்த் கதிர்வேல், தேனியிலிருந்து கார்மேக கண்ணன், விஜயா, ரவி, முருகன், புதுப்பட்டி தாமரை செல்வி, விளாத்திக்குளம் பூங்கனி, விஜய், தென்காசி குத்தாலிங்கம், ஜே ஜே நகர் வர்ஷினி, கலிடைக்குறிச்சி செல்லப்பா, அன்னை நகர் சுரேஷ், டவுன் கருப்பசாமி, மேலச்செவல் வேலு பிரபாகரன், சுதன், வீரவநல்லூர் தமிழ்ச்செல்வன், உதயபாரதி, நெல்லை உமா, உடன்குடி இந்துமதி, சிங்கம்பாறை ஜெரால்டினால். இவங்க எல்லாருக்காகவும் நம்ம நிறைவான பாடலை கேட்டுடலாம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்துருங்க. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான சேதுச்சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சனாகும். அதனைத் தொடர்ந்து திரையறிவி நிகழ்ச்சி இடம்பெறும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டதன் மூலம் நிர்வாகத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதோடு விரைவான பொருளாதார வளர்ச்சியும் எட்டப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பான இணைய பயன்பாட்டை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை குறை கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அஇஅதிமுக தான் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உத்தராகண்டில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 2 தங்கம், 6 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தை பிடித்தது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்க்ஃபீல்டு கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா 2வது இடத்தில் உள்ளார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பினர்களுக்கு சமையான ஹாப்பியான பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 3:02 நேர்கள். அட்டகாசமா கேட்டு ரசிக்க போறீங்க, இது திரை அருவி. நீங்கள் இன்றைய திரையரங்கு நிகழ்ச்சியில் என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்க அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வியோடு இருப்பீங்க. ஆமனர்கள், இன்றைக்கி ஒரு சூப்பரான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் திரைப்பட பாடல்களில் அந்த பாட்டுக்குள்ளேயே வந்து மேடையில் ஏறி நின்று பாடுற மாதிரி மேடை பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்கள் தான் கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன பாட்டு என்ன திரைப்படம் அப்படிங்கிறதா நேர்கள் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462256113 மற்றும் முறையின் 0462256113. நிகழ்ச்சியில் இணைப்புற முதல் நேயர் யார், இங்கிருந்து வணக்கம். முருகன் சார், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: சரி, அப்படி இருக்கு, அசத்தலா இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம மேடை பாடல்கள், நம்ம தனி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மேடை பாடல்கள், சினிமாக்குள்ளேயே பாட்டுலேயே அந்த மேடை பாட்டு பாடுவாங்க இல்லையா, மைக்கை பிடிச்சி பாடுற மாதிரி பாடல்கள் தான் கேள்விகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கான கேள்வி வருது, கேட்குறீங்களா?
2: கேட்க மேடம்,
1: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா முருகன் சார்?
1: இது
0: என்ன பாட்டு? என்ன பாட்டு?
1: இந்த மழை பெய்யும் காத்து
0: காற்றில் அப்படின்ற பாடல். என்ன படம் தெரியுதா?
1: படம் பேரு
0: ஜானி. ஜானி படத்துல வர பாட்டுதான் காற்றில் எந்த கீதம். ஆமா, ஸ்ரீதேவி மேடம் வந்து அழகா வந்து நின்று பாடிட்டு இருப்பாங்க அந்த பாட்டு தான். சூப்பரா கண்டுபிடிச்சிங்க முருகன் சார், நன்றி. சரி, ஓகே, நன்றி நன்றி முருகன் சார், நன்றி. நவ நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேர் யார் இங்கிருந்தே? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யாரு? சைபனிஷா. சொல்லுங்க சைபனிஷா, நலமா இருக்கீங்களா? ஓகே, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கான பாடல் வருது. என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களா? கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? ஆமா, தூரல் நின்னு போச்சு படத்துல என்ன பாட்டு அது? அதேதான், சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. நன்றி மனிச்சுட்டு கலந்துகிட்டதுக்கு நன்றி, நன்றி. ஆமா நேர்களை, தூரல் நின்னு போச்சு இந்த படத்துல இருந்து. ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே அப்படின்னு பாக்யராஜ் சார் வந்து சூப்பராக வந்து பாடுவார் மேடையில், அந்த பாட்டு தான் அது. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். அதே ஜானி படத்துல இருந்து அந்த பாட்டு கேட்டே ஆனுங்க, காற்றிலந்தன் கீதம் அப்படின்னு அந்த அருமையான பாடல் தான் கேட்க போகிறோம். ஜானிக்கோட வாய்ஸ்ல இளையராஜோட இசையில கங்கை அவனுடைய பாடல் வரிகளில் கேட்க போகிறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: ஐயே சுனதே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
3: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபீ கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதீய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வ்யவஸ்தா கா லட்சிய, ராஷ்டிரமண்டல் கேலோ மே 39 பதக் ஓர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹ்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.

0: 45 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஐயே சுந்தே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கி பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ சந்தேஷ்.
4: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வ்யவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்டிரமண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர்

0: घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़ें। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் 3:13 ஆயிட்டிருக்கு. திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாடல்களில் மேடை பாடல்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல்கள் தான் கேள்விகளை எடுத்துட்டு வந்துட்ருக்கோம். நடிகரோ அந்த ஹீரோவோ ஹீரோயினோ யாரோ ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் ஒரு மேடையில் நின்று அந்த பாட்டில் மைக்கை பிடிச்சி பாட்டு பாடுற மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறேன். அடுத்த நேயர் யார், விடை கண்டுபிடிக்க போகிறாங்களா? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். யார் பேசுகிறீங்க சார்?
3: பாப்பாங்குளம்.
2: முத்து சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: பாப்பாங்குளம்.
2: பாப்பாங்குளம் முத்து சார், உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாமா?
3: ஆ, கொடுங்க.
2: ஓகே, கேளுங்க. உங்களுக்கான பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: கண்டுபிடிச்சீங்களா? சங்கீதம்னு வரும், அதுக்கப்புறம் என்ன வரும் தெரியாது. சரி ஓகே, சங்கீத மேகம் என்ன படம்னு தெரியுமா? கமலஹாசனா மோகன் சார் வந்து மைக் பிடிச்சு பாடுவார் இந்த பாட்டை. இது வந்து ஞாபகம் இல்லை, இது வந்து உதயகீதம் அப்படிங்கிற படம். ஓகேவா? உதயகீதம், உதயகீதம் படத்தில் வரக்கூடிய சங்கீத மேகம் அப்படிங்கிற பாடல் தான். சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. பரவாயில்ல சார், முயற்சி பண்ணீங்க, அருமையா. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியில். இனி போற அடுத்த நேயர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நானும்
0: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சீங்களா?
1: தெரியல மேடம், புது பாட்டு தான், ஆனா பாத்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா
0: ஞாபகம் இல்ல. க்ளூ கொடுக்கணுமா? நானே இது பிரசாந்த் வந்து நடிச்சிருப்பாரு, பிரசாந்த் சிம்ரன்ல நடிச்சிருப்பாங்க.
1: ஒரு பொய்யால்
0: என்ன படம்?
2: நாட்டின்

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6. நேரம் 3:22 திரையரங்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழ் சினிமா பாடல்களில் மேடை பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். கேள்விகளாம் அடுத்து பேச போற நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம். ஓகே, பேசலாம். அடுத்த நேர்கிட்ட வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். ஓகே, பேச மாட்டாங்க. அடுத்த நேர் யார் பேச போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
3: பாடல்
2: வருது கேக்குறீங்களா? பாட்டு இதோ

0: கண்டுபிடிச்சீங்களா சந்தோஷ் சார்?
1: கடவுள் அமைத்த மேடை.
0: என்ன திரைப்படம்
1: தெரியல,
0: அதுதான் தெரியல. ஓகே, அவள் ஒரு தொடர் கதை. ஓகே, சூப்பராக கண்டுபிடிச்சிங்க, முயற்சி பண்ணீங்க. நன்றி சந்தோஷ் சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. 3:24 வாயிச்சு நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு நேர்களே. இன்னைக்கு தமிழ் சினிமா பாடல்களில் அமைந்திருக்கக்கூடிய மேடை பாடல்கள் தான் நம்ம கேள்விகளாக கேட்டிருந்தோம். இன்னைக்கு சூப்பராக நேர்கள் எல்லாருமே நீங்கள் பதில் சொன்னீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அசத்தின எல்லா நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டேன். நம்ம நிகழ்ச்சியில் அதே பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய பாடல் வரிகள், எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவின் குரல்கள், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் பாடல் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
4: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
3: 5000 GB டேட்டா,
4: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டூயல் பேண்ட் வைஃபை,
3: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
4: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
3: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.

கலைத்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரையர்வு நிகழ்ச்சி. நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: गया। यही कृतज्ञ राष्ट्र की इस लौह पुरुष के लिए श्रद्धांजलि है।
1: श्रोताओ, अभी आपने सुना यह कार्यक्रम सरदार वल्लभ भाई पटेल, और इसी कार्यक्रम के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब मुझे यानी अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु चेतना
2: और मंजू जी के साथ विमलेश को अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग, उमंग।
4: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனை தொடர்ந்து புதிய தும்பி நிகழ்ச்சி காத்துட்டே இருக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நீங்களும் கால் பண்ணலாம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. டிஜிட்டல் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டதன் மூலம் நிர்வாகத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதோடு விரைவான பொருளாதார வளர்ச்சியும் எட்டப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பான இணைய பயன்பாட்டை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை குறை கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அஇஅதிமுக தான் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2 தேதி தொடங்கி 8 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்க்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் உள்ளார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்றென்றும் நல்லையின் இசை களஞ்சியம் நல்ல நமநிலை பண்பலை 102.6 இணைஞ்சிருக்கிற எல்லா நேர்களுக்கும் அட்டகாசமான ஹாப்பியான ஸ்வீட்டான மாலை வணக்கங்கள். நேரமாயிடுச்சு 4:03. 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு ஹாப்பி தானாக வந்து தொத்திக்கும். ஏன்னா இது பொதிகை தும்பி விளையாட்டு நிகழ்ச்சி, விளையாட வேண்டிய நேரமாயிடுச்சே. ஆமாம் நேர்களே, கலகலப்பான இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். 0462-256-1132 மற்றும் முறையின் 0462-256-1133 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்களும் விளையாடலாம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி கலகலப்பா ஜோரா.

0: விளையாடுறதுக்கு வந்துட்டோம். நானுங்கள் மீரா மற்றும்
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: ஷாயிரா பானு எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மீரா?
0: நானும் நல்லா இருக்கேன். நம்ம நேயர்களும் நல்லா ஹாப்பியா இருப்பாங்க. ஹாப்பியா நேயர்கள் இணைப்புல விளையாட வந்தாச்சு. இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம வழக்கம் போல சொல்லணும். அதனால நேயர்களே, நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கால் பண்ணி நீங்க விளையாட வரும்போது கேள்வி வந்து ஒரு கேள்வி, நாங்க உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுப்போம், நீங்க எங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். யாரு வின் பண்றப்போ உங்களுக்கு மார்க்ஸ் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம ரூல்ஸ். இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. நமக்கு டாஸ்க்குக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது 40 செகண்ட் மட்டும்தான். அந்த 40 செகண்ட்குள்ள உங்களுக்கான டாஸ்க்கை நீங்களும் எங்களுக்கான டாஸ்க்கை நாங்களும் செஞ்சு முடிக்கிறோம், அப்போ தான் ஒரு மார்க் அப்படிங்கிற இந்த விதிமுறையோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் விளையாட போகிற முதல் நேயர் யார், எங்கிருந்து விளையாடலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: ஓகே, ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கிறது. பேசலாம் அடுத்த நேயர் யார். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வெள்ளிக்கிழமை மாலை வேலை கோலம் போட்டு. அம்மா வணக்கம்.
0: கிருஷ்ணன் சார் வாங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். கிருஷ்ணன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நல்லா பயங்கர காத்தோட ஜிலு ஜிலுன்னு இருக்கும்.
0: சரி, கோலம்லாம் போட்டீங்களா?
1: ஒரு ஜி 4 T இருக்கிற ஒரு வார்த்தை, அது என்னன்னு சொல்லுங்க.
0: ஒரு ஜி 4 T
1: 4 T
0: உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
1: ஆமா
2: இல்லையம்மா, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் தெரியும்.
1: கொஞ்சம் யோசிங்க.
0: அதாவது இந்த இந்த பதிலே வந்து அந்த ஒரு ஜி
1: இருக்கு,
0: 4 T அப்படிங்கறதே வந்து வந்துடும் வார்த்தையிலேயே. இது ஒரு ஆங்கில வார்த்தை.
1: இது ஒரு ஆங்கில வார்த்தை.
2: ஒரு குழு கொடுங்க.
1: குழு. குழு எப்படி கொடுக்கறதுனே தெரியலையே. இது ஒரு ஆங்கில வார்த்தைன்னு சொல்லியிருக்கோம்ல, அதான் குழு.
0: ஆங்கில வார்த்தை. அது மட்டும் இல்லாம
1: நாம சொல்லும் போதே அந்த வார்த்தையிலே இருக்குது ஆன்சர்.
0: ஒரு ஜி 4 T அப்படி சேர்த்து சொல்லுங்க வந்துடும். டைம் முடிஞ்சு போச்சு சார், உங்களுக்கான டைம் முடிஞ்சு போச்சு.
1: முடிஞ்சு போச்சு ஆன்சர். நாங்க சொல்லியிருந்தோம் ஒரிஜினாலிட்டி.
0: ஒரிஜினாலிட்டி.
2: ஒரிஜினாலிட்டி.
1: நான் இப்போ வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன்.
2: நீ எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்தியா?
1: நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்.
2: நீ சாம்பார் சாதம் தானே?
1: இப்போ வீட்டில் போய் குழந்தைங்களோட விளையாடணும்.
2: எத்தனை மணிக்குமா விளையாடுவியா?
1: பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன் சார்.
2: பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கலாம், எடுக்க மாட்டீங்களா?
1: ஈவினிங் நேரம் வரப்போகுது, டீ குடிக்கணும். பாட்டு
2: போடணும்.
0: மாத்தியோசியோட ஒரு விதிமுறையாவே இருக்கு. வெட்டி படத்துல பாட்டு கேக்க போறோம். கபிலனுடைய பாடல் வரிகள்ல எம்சி ஜேஸ், நரேஷ் ஐயர், ஆண்ட்ரியா, ஜெர்மியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பட்டாளமே பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட அட்டகாசமான இசையில வந்துட்டு இருக்கு வெடி திரைப்படத்திற்காக பாடல். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: 4:14 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நம்ம புதிய மின்வெளிச்சல எடுத்து விளையாட போற நேர் யார் இங்கிருந்து பேசலாம்? வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? சாந்தி அம்மா. விளையாடலாமா? உங்களுக்கு எனக்கு தான் போட்டி.
2: அப்படியா?
1: ஆமா. ஓகே சாந்தி அம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் கொடுக்குறீங்களா? நான் டாஸ்க் கொடுக்கட்டுமா?
2: நீங்களே சொல்லுங்களேன். நான் சொல்றேன்.
1: நான் தான் கொடுக்கணுமா? சரி, இப்போ ஒரு ஜாலியாக ஒரு வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னாக தான் ஒரு கொடுக்க போறேன், சரிங்களா?
2: சரி சொல்லுங்க.
1: ஈஸியான டாஸ்க் தான். ஒருத்தர் போய் அவருடைய மாட்டுக்கு பாதாம் பருப்பு கொடுத்தாராம். எதுக்கு?
2: என்ன கொடுத்தாங்க?
1: பாதாம் பருப்பு. உங்களுக்கான கால அவகாசம் இதோ.
0: பாதாம் பருப்பு.
1: அவருடைய மாடு வளர்க்குறாருமா, அந்த மாட்டுக்கு பாதாம் பருப்பு கொடுக்குறாரு எதுக்கு?
2: யோசிங்க
1: சாந்தியம்மா, யோசிங்க. இன்னும் உங்களுக்கு 10 செகண்ட் இருக்கு.
0: சொல்லுங்க.
1: 4 செகண்ட், 3, 2, 1. அந்த மாட்டுக்கு ஏன் பாதாம் பருப்பு கொடுத்தாருன்னா, அது பாதாம் பால் கறக்கிறதுக்காக கொடுத்தாராம். எப்படி இருக்கு சாந்திமா? ஓகே, வெறும் பாலா கறக்குதே, பாதாம் பாலா கறந்துக்கலாமே சொல்லி கொடுத்துருக்காரு, சரியா? இதெல்லாம் ஒரு ஜோக்கு, நீங்க சொல்லி என்ன கேட்டிருக்கீங்க. சரி ஓகே, பரவாயில்ல. சாந்திமா, நீங்க என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க?
2: எனக்கு வந்து நீங்க வந்து 4 கலர்ல பூ இருக்கு, அதான் பாட்டு படிங்க.
0: 4 கலர்ல பூ பாட்டு படிக்கணுமா?
1: 4 கலர்ல பூவா?
2: ஆமா.
1: பூ 4 கலர் பேர்ல பூனு வரணும்.
2: ஆமா.
1: சரி, எனக்கான கால அவகாசம் இதோ 40 செகண்ட். ஊதா ஊதா ஊதா பூ. மஞ்சள் காட்டு மஞ்சள் பூ. ஐயோ, பச்சை பூ, சிவப்பு பூ. ஐயோ, வெள்ளை பூ. ஐயோ, இல்லையே,
0: செவ்வந்தி பூ.
2: வெள்ளை பூரா? அது புறா?
1: அது புறா இல்ல, வெள்ளை பூ. இல்லையா? வெள்ளை பூ, வெள்ளை மலர், வெள்ளை மலரே, வெள்ளி மலரே, அது வெள்ளி. மஞ்சள், மஞ்சள் காட்டு மீன். அது காடாச்சு.
2: மஞ்சள் காட்டு மீன் இருக்கு, செந்தூர பூ இருக்கு, செம்பருத்தி பூ இருக்கு.
1: செம்பருத்தி பூ. நீங்க எங்கம்மா அதுல கலர் எங்கம்மா இருக்கு? நன்றிமா. நன்றி சாந்திமா, உங்க தாராள மனசுக்கு நன்றி. நன்றி சாயிரா, நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா
0: கலகலப்பா போயிட்டு இருக்கு.
1: இன்னும் எந்தெந்த நேர்கள் விளையாட போறாங்க, எப்படிலாம் விளையாட போறாங்க அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, துப்பாக்கி படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். பா விஜய் பாட்டு எழுதிருக்காங்க, ஜாபித் அலி ஷர்மிலா பாடியிருக்காங்க. அட்டகாசமான இசையில தான் பாடல் வருது. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
2: செந்திலா,

0: ஓகே, விளையாடலாமா? உங்களுக்கும் சாயராக்கும் தான் காம்படிஷன், போட்டி. ரெடியா?
1: சரி, ரெடியா இருக்கீங்களா? செவ்வந்தின்னு சொல்றதுல ஒரு பாட்டு, ஒரு மூணு பாட்டு படிங்க. செவ்வந்தி பூ
0: வச்சு ஒரு பாட்டு,
2: அந்த பாட்டு ஒண்ணு.
1: ஆமா, செவ்வந்தின்னு வரணும். இந்த மூணு பாட்டு தான் கேட்டிருக்கேன், நிறைய கூட கேட்க
0: யோசிங்க, நிறைய பாட்டு இருக்கு.
1: நிறைய பாட்டு, நல்ல பாட்டுலாம் இருக்கு, ஆனா நான் மூணு தானே கேட்டிருக்கேன். ஒண்ணு சொல்லிட்டீங்க, என்ன ரெண்டு தான்,
0: அஞ்சு செகண்ட் தான் இருக்கு உங்களுக்கு. ஓகே, டைம் முடிஞ்சு போச்சு,
1: டைம் முடிஞ்சிட்டு.
0: என்ன மூணு பாட்டு நீங்களே சொல்லிடுங்க.
1: செவ்வந்தி பூ முடிச்சேன், அது ஒரு பாட்டு இருக்கு. செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி, அந்த அது ஒரு பாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து தென்பாண்டி காற்றுக்கும் என் பாட்டு, அப்புறம் செவ்வந்தி பூ முடிச்சேன், அது ஒரு பாட்டு இருக்கு.
0: உன்முகம் பார்த்திருந்தேன், மூணு பாட்டாச்சா?
1: அப்புறம் வந்து பதினாறு வயது நிலை ஒரு செவ்வந்திருக்கல,
0: செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா,
1: ஃபேமஸான
0: பாட்டு. சூப்பரா பாடிட்டாங்க, நிறைய செவ்வந்தி பாட்டு இருக்கு. என்ன, நீங்க என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க சாயிராக்கு?
1: சொல்லுங்க. என்னது? கேளுங்க கேளுங்க.
2: குப்பையில போட்டாலும் மங்காத முத்து,
1: குப்பையில போட்டாலும் மங்காத முத்து. குன்னி முத்தா,
0: இப்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தோம். அப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சி விளையாடலாம். தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல இருந்து பாட்டு வந்துருக்கு. வாலியோட பாடல் வரிகள் ஆண்ட்ரியா ஜெரிமியா, தன்வி, வினைத்தா, ரஞ்சித் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய அட்டகாசமான இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரமாயிடுச்சு 4:31. நேர்கள் அட்டகாசமா கேட்டுட்டு இருக்கிறீங்க புதுகை துமி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம புதுகை துமி நிகழ்ச்சியில் நேர்கள் சூப்பரா அட்டகாசமா விளையாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து விளையாட போற நேர் யாரு இங்கிருந்து வர போறாங்க? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
2: வணக்கம்.
3: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம்,
3: முல்லைக்காடு பாபு சார்.
4: ஆமாங்க.
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் பாபு சார். காம்படிஷன் உங்களுக்கும் எனக்கும் தான்.
4: நன்றி நன்றி.
2: விளையாடலாமா?
4: விளையாடலாம்.
2: டாஸ்க் நீங்க கொடுக்குறீங்களா, நான் கொடுக்கணுமா?
4: நீங்க ஃபர்ஸ்ட் கொடுங்க.
2: நானே கொடுக்கணுமா? சரி, கடியான ஒரு கேள்வி தான். சரிங்களா? எலி இருக்குல்ல, எலி.
4: ஆமா.
2: அந்த எலிய என்ன பண்ணணும்னா அது யானை ஆகும். இது வந்து கொஞ்சம் கடியா யோசிக்கணும். இது வந்து ஆங்கில வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? இதுதான் க்ளூ உங்களுக்கு. எலி
3: எலிஃபண்டாரோ
2: ஃப்ரெண்ட் இல்ல இல்ல, கரெக்டா சொல்லணும். இந்த பதில் இல்ல.
4: ஆமா,
2: எலி. எலி என்ன பண்ணணும்? புரியல. கரெக்டா சொல்லிட்டீங்க. எலிக்கு பேண்ட் போட்டா எலி பேண்ட் ஆயிரும். எப்படி சார் பாபு சார் யோசிச்சு எப்படி?
4: நான்
2: க்ளூ கொடுத்தேன், ஆங்கில வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, ஓகே பாபு சார், நீங்க என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க எனக்கு? கடி. சரி சொல்லுங்க
3: சொல்லுங்க.
4: சரி, எல்லா ரூம்லயும் தங்கலாம், ஒரே ஒரு ரூம்ல தங்க முடியாது. என்ன ரூம்?
2: என்ன ரூம்? எல்லா ரூம்லயும் தங்கலாம்,
3: ஒரே ரூம்ல தங்க முடியாது.
2: தங்க முடியாது. ரெஸ்ட் ரூம்லயா? ஐயோ, ஆமால. சரி, ஏதாவது க்ளூ கொடுங்களேன். சாப்பிடுற பொருளா? ரூம்.
3: மஷ்ரூம்.
2: மஷ்ரூம். நன்றி நன்றி. ஒரு மார்க்கு. சொல்லுங்க.
4: ஒரே ஒரு டிரஸ் மட்டும் போட முடியாது.
2: அட்ரஸ். ஓகே, ஒரு மார்க் எனக்கு, ஒரு மார்க் உங்களுக்கு. நன்றி பாபு சார்.
3: நன்றி நன்றி.
2: நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப கல்ல கல்ல கல கலர் போயிட்டு இருக்கு. நம்ம புதிய நிகழ்ச்சியில் இப்போ போய் டக்குன்னு ஒரு பாட்டு கேட்டுறதெல்லாம் உன்னை போல் ஒருவன். இந்த படத்துல இருந்து ஸ்ருதிகாசன் பிளேசி உங்களுடைய வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. சூப்பரான ஒரு பாடல் கேட்டலாம்.
5: What would you do if what had to be done could only be done by you? Unnai Pol Oruvan, with a new flow, a new sway, Shruti Hasan and Blake.

0: அதிரடியான அட்டகாசமான பாடலோட கேட்டு பொதிகை தும்பி. நேரம் ஆயிடுச்சு மாலை 4:37. இன்னைக்கு நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில அடுத்து விளையாட போற நேயர் யார் இங்கிருந்தே பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ. யாரு? வணக்கம். யாழினி வந்துட்டீங்க. யாழான அது இனிமையான குரலோடு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கும் யாழினி. நீங்க எப்படி இருக்கீங்க? யாழினி உங்களுக்கும் சாயிராக்கு தான் போட்டி. ரெடியா
1: கேக்குறேன். சிம்பிளான கொஸ்டின் தான். அவார்டு பெயர் உள்ள ஊர் எது? அவார்டு பெயர், அவார்டு பெயரை தாங்கி நிற்கக்கூடிய ஊர், அந்த பெயர்லயே வரும் அந்த ஊர் எது?
0: தமிழ்ல யோசிங்க. விருது. விருது
1: இல்ல, இது அவார்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா.
0: அவார்டு தமிழ்ல விருது.
1: அந்த மேரே எடுத்து கொடுக்கங்க.
0: உங்களுக்கு க்ளூவே கொடுத்தாச்சு.
1: சரியா சொல்லிட்டீங்க.
0: சூப்பரா சொல்றீங்க.
1: மேரா விருது நாங்க நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: ஓகே.
1: இப்போ நீங்க கேளுங்க. என்ன கேட்க போறீங்க? மீரா உங்களுக்கு தெரியுதா?
0: நான் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஏதாவது கூட்டம் மறைஞ்சா டிராஃபிக் ஜாம்
2: ஆயிட்டேன்.
0: அது இல்லையா?
1: பிரெட் சொல்றாங்க. டிராஃபிக் ஜாம் சொல்றீங்க நீங்க.
0: ஆமா, ஜாம் எடுத்து தடவி பிரெட்ல சாப்பிடலாம்ல. அப்படி இல்ல,
1: பிரெட் ஜாம்.
0: பிரெட்.
1: பிரெட் கல்யாண வீட்டுல என்ன?
0: சரி நீங்களே சொல்லுங்க, டைம் முடிஞ்சு போச்சு.
1: மாப்பிள்ள
2: நான் சொல்றேன், நீங்க சொன்னதுலயே பட்டன் இருந்துச்சு.
0: அப்படியா?
2: அதாவது ஏன்னா அந்த கல்யாணம் ஜாம் ஜாம்.
0: அடாடாடா, ஆமா இதை யோசிக்க மாட்டேன். ஜாம் ஜாம் நடந்தாலும் பிரெட் எடுத்துட்டு போயிருக்காங்க தடவி சாப்பிடறதுக்கு.
1: ஆமா, ஜாம் ஜாம் நடந்திருக்கு.
0: சூப்பர் யாழினி, சூப்பர். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: 4:40 கூட ஆயிட்டு இருக்கு. அப்படி கலகலான ஒரே புன்னகையா இருக்குது. என்ன இப்படி எல்லாம் அடி யோசிப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வந்தல. வணக்கம் சென்னை படத்துல இருந்தா பாட்டு வந்துட்டு இருக்கு. ஹிப்ஹாப் தமிழோட அட்டகாசமான லிரிக்ல

0: அனிருத் ரவிச்சந்திரோட இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: மேரா.
1: ஆ சொல்லுங்க சாயிரா.
0: ரொம்ப அட்டகாசமாக விளையாட்டுலாம் ரொம்ப ரொம்ப கலக்கலவே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும்.
1: ஆமாம், 4:45 நிமிடமாயாச்சு பொதுகுதுமி நிகழ்ச்சியில். என்னோட போட்டி போட போகிறேன் நேயர் யார் இங்கிருந்து வர போகிறாங்க? வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? மாலை வணக்கம். ஆஹா, மாட்டிக்கிட்டேனே சார்கிட்ட. அம்மலவான் சார்.

0: உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு நினைச்சே மாட்டிக்கிட்டனே.
1: நான் மாட்டிக்கிட்டா நான் சொல்லி வார்த்தை
0: நீங்களா தான் சொல்றீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை, நான் ஈஸியா தான் கேட்பேன். சரிங்களா?
1: சரிமா.
0: அம்பலானந்த் சார், நீங்க டாஸ்க் முதல்ல கொடுக்குறீங்களா? நான் கொடுக்கட்டுமா?
1: என்ன
0: இருக்கும்
1: வரும்
0: ஆங்கிலத்துல தான்,
1: ஆங்கிலத்துல பெயர்
0: பெயர் ஒரு க்ளூ கொடுங்களேன்.
1: அது ஒரு ஒரு கடவுள் பெயர். கடவுள்
0: கடவுளா
2: பெயர்?
1: ஆமா.
0: சிவபெருமான், விநாயகர், லட்சுமி.
1: 150
0: பாருங்க, புதியது மேலாடி வியாபாரம் பார்த்துட்டு சார்.
1: சொல்லுங்க.
0: எனக்கு தெரியல சார், கடவுள் பெயரு ரிவர்ஸ்லயும் அப்படிதான் வரணும். கிருஷ்ணா இல்ல சிவன், முருகன் இல்லையே, என்ன கடவுள் தெரியல. சரி நீங்களே சொல்லி, எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு.
1: எனக்கு ராமர்.
0: ராமர் ஆர்ஏ? ஆமா ஆமா, ராமர் RAMAR.
2: ராமர்
0: அங்கிருந்து பார்த்தாலும் ஆமா. எப்படி சார் இப்படி
2: அழகா கண்டுபிடிச்சிருக்கங்க.
0: சூப்பர் அம்மாடா, சூப்பரா சொன்னீங்க.
1: ரெண்டு அவதாரம்.
0: சூப்பர். இப்ப நான் கேக்கட்டுமா? சரி, இப்ப நீங்க வந்து இங்க ஒரு இங்கிலீஷ் வேர்டு கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு தான் கொடுக்க போறேன். இப்ப அம்மா வந்து இங்கிலீஷ்ல மம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மம்மிக்கு ஷார்ட் ஃபார்ம் மம் அப்படின்னு
1: சொல்லுவோம்ல,
0: அதே மாதிரி பெரியம்மாவ சின்னம்மாவ எப்படி கூப்பிடலாம்?
1: என்ன
0: சார் இது, ஏற்கனவே தெரிஞ்சு போச்சா? அப்படிங்களா?
2: கேட்டிருக்கேங்க.
0: அப்படியா? அப்ப நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி
1: கேக்குறேன்.
0: அப்ப உங்களுக்கு நான் இன்னொரு கேள்வி
1: கொடுக்கட்டுமா?
0: ஓகே. ரொம்ப நீளமான ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எது?
2: நன்றி நன்றி சார் வந்தாலே
0: நமக்கு மார்க் எல்லாம் போயிரும் நினைச்ச போயிருச்சே. ஓகே, 4:47 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம பொதுகித்து மின்கழ்ச்சியில் சாயிரம் இப்போ ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
2: கேட்டுருவோம்.
0: குருவி திரைப்படத்துலேருந்து அட்டகாசமான பாடல் வரப்போகுது. யோகி பி அப்புறமா ஜேஸ் எல்லாம் பாடிருக்காங்க, சுனிதி சவுகான் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. அட்டகாசமான அந்த பாடல் இப்போ வந்துட்டே இருக்கு உங்களுக்காக.
3: Are y'all ready for the countdown?
4: Ladies and gentlemen,
5: players and hustlers,
3: 5, 4,

0: Are you feeling all right?
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்வு நேரம் ஆயிடுச்சு. 4:52 போதையே தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கலகலப்பான
1: நல்ல கலகலப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருந்தது இல்லையா?
0: ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்து பேச போற நேயர் யாரு இங்க இருந்து? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சங்கரங்கோயில் இருந்து கோட்டியப்பன் பேசுறேன்.
0: கோட்டியப்பன் சார், நலமா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கீங்க.
2: நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்க?
0: ஓகே, கோட்டியப்பன் சார் விளையாடலாமா?
2: விளையாடலாமா.
0: உங்களுக்கும் சாயிராவுக்கும் தான் போட்டி.
1: வாழைப்பழத்தோளுக்கும் உள்ள ஒற்றுமை. சீப்பு இருக்குல்ல, சீப்பு. சீப்புக்கும் வாழைப்பழத்தோளுக்கும் உள்ள ஒற்றுமை ஈஸியா சொல்லிடலாம். ஆமா,
2: வாழைப்பழத்தை சீப்பா எடுக்கலாம்,
1: சீப்பா எடுக்கலாம்.
2: சீப்பா நம்ம சீப்பா எடுக்கலாம். இந்த சீப்பை வந்து நம்ம தலைக்கு சீவலாம்.
1: சீப்பு தலைக்கு சீவலாம். கொஞ்சம் ஒட்டி வருது. ஆ, சொல்லுங்க.
0: ஆனா அது பதில் இல்லை.
1: ஆமா,
2: அப்படியா?
0: என்னவா இருக்கும்?
2: வாழைப்பழம், சீப்பு.
0: சீப்புக்கும் வாழைப்பழ தோலுக்கும்.
2: வாழைப்பழ தோலுக்கும். வாழைப்பழ தோல் வந்து வலிக்கு விழலாம், விழுந்துருவோம்.
0: ஆமா,
2: சீப்பு வந்து தலையை சீவும் போது பேனுக்கு
1: நீங்க என்ன கேக்க போறீங்க?
2: ஆங்கிலத்துல ராமர்னு சொல்லி
1: அதே மாதிரி
2: இங்கிலீஷ்ல ரெண்டு வேர்ட் சொல்லிருங்க.
1: ஐயோ, அதே மாதிரி இன்னும் ரெண்டு வேர்ட் சொல்லணுமா?
0: சாயிரவுக்கான 40 செகண்ட் இதோ.
1: ஐயோ, மாட்டிக்கிட்டேனா?
0: அதே

0: போல ரெண்டு வேர்டு ரெண்டு ரிவர்ஸ்லயும் அதே மாதிரி வரும்
1: வரணும். எப்படி வரும்,
0: ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா? என்ன சார்,
2: உங்களை பெற்றவங்களை சொன்னீங்கன்னா அதுல ஒண்ணு கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டையுமே கண்டுபிடிச்சிடலாம்.
1: எப்படி
2: பெற்ற தாய் தகப்பனையும்,
1: தாய் தகப்பன்
2: அப்பா அம்மா ரெண்டுமே ஏல முடிஞ்சு ஏல ஆரம்பிச்சா
1: அம்மா அப்பா.
0: ஆஹா, அம்மா அப்பா எப்படி சார் உட்காந்து யோசிச்சிருக்கீங்க? இன்னைக்கு பொதி தும்பி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அட்டகாசமா விளையாடின எல்லா நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகளை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். வேலையில்லா பட்டதாரி இந்த படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. தனுஷோடைய பாடல் வரிகள் அனிருத் ரவிச்சந்திரோட இசையில தனுஷ் அனிருத் ரவிச்சந்திரன் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலோட பொதித்துமை நிகழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியா நிறைவு செய்கிறோம். நாடுங்கள் வீரம் மற்றும்
1: மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: நேர்களை நிறைவான பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஜலகாதனை தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1972 வெளிவந்த தமிழ் சினிமா திரைப்படங்கள்ல இருந்த பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க. நிறைவான பாடல் இது உங்களுக்காக.

0: கதை, காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ எம் சேயிங்,

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை குறை கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அஇஅதிமுக தான் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை ரொம்ப ரசித்து கேட்டுட்டுக்கிற அன்பினீர்களுக்கு மீண்டும் மேராவின் ஜோரான மாலை வணக்கங்கள். நேர்களே, நேரம் மாலை 5:03 நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. 6 வரை இது படமும் பாடலும். நேர்களை, இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1972 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். கூடவே அந்த திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களோடு 1972 வந்து நிறைய தமிழ் சினிமா வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த திரைப்படங்களில் நான் வந்து நிறைய தேடி முத்து முத்தான திரைப்படங்களும் அதிலிருந்து பாடல்களும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல் திரைப்படம் என்ன அப்படின்னா, ராமன் தேடிய சீதை. இந்த படம் தாங்க. இது 1969 ராஜ்குமார் அவர்களுடைய நடிப்பில் வந்து வெளியான கண்டொந்து ஹன்னரோ அப்படிங்கிற படத்தோடைய மறு ஆக்கம் தான். ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு கதை அம்சம் கொண்ட இந்த திரைப்படத்தை வந்து இப்போ நீலகண்டன் அவங்க வந்து இயக்கியிருந்தாங்க.

0: இந்த படத்தில் வந்து நடித்ததற்காக ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த நடிகைக்கான விருதும் வந்து கிடைச்சிருக்கு. கதையோட திருப்பங்களுக்காக இதில் வந்து ஜெயலலிதா அவர்கள் மூன்று விதமான கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. மூன்று விதமான கெட்டப்புகளில் ரொம்பவே வந்து ரசிகர்களை வந்து இந்த மாதிரி மூன்று கேரக்டர்கள் தோன்றி வந்து வியப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப பெரிய செல்வந்தரான ராமன், அதாவது எம்ஜிஆர் சார், வந்து தனக்கு ஏற்ற குணமுள்ள ஒரு பெண்ணை தேடுறதான் இந்த படத்தோட கதைக்களமாக இருந்துச்சு. வந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வந்து இதிலிருந்து இசையமைச்சிருந்தாங்க. நிறைய பாடல்கள் வந்து ஹிட்டான பாடல்கள். இதில் வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான பாடல் தான் நம்ம இப்போ கேட்டு ரசிக்க போகிறோம். ராமன் தேடிய சீதை இந்த படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்கலாம் பாட்டு இதோ.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

மாலை 5:10 ஆயிற்றுக்கு. நீர்கள் நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1972 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த திரைப்படம், இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய வந்து வெற்றிகரமாக அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம், அது மட்டும் இல்லாமல் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே காதலை வந்து ஒரு சோக காவியங்களுடைய ஒரு மைல்கல்லாக வந்து இந்த படத்தை சொல்லலாம். நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு அவங்களுடைய திரைப்பயணத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்திருக்கு. காதலிக்காக ஒரு காதலன் என்னென்ன விஷயங்களை பண்ணுறாரு அப்படிங்கிறத எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாநீர்களே, இது வசந்த மாளிகை. 750 இந்த திரைப்படம் வந்து ஓடியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மறு வெளியீடும் கூட, வந்து ரீரிலீஸ் கூட நிறைய முறை வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு திரைப்படம் தான் வசந்த மாளிகை. இந்த திரைப்படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் லதா அப்படின்ற கேரக்டரில் முத முதல்ல வந்து நடிகை ஜெயலலிதா அவர்கள் தான் ஒப்பந்தமாகிருக்கிறாங்க. அப்புறமா படப்பிடிப்பு சமயத்தில் வந்து அவங்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதால இந்த கேரக்டர் வந்து வாணிஸ்ரீ வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது அதோடைய மூலக்கதையான ஒரு நாவல் கதையில் வந்துட்டு அந்த கதாநாயகன் வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு சோகமாக வந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் போல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வந்து இறக்கிறது போல் காட்டக்கூடாது, ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த படத்தோட கதையை வந்து தமிழில் வந்து சுபமாக வந்து மாற்றியிருந்தாங்க. அவர் இறக்குற மாதிரி காட்டாமல் ரொம்பவே வந்து சுபமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு முடிவு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த வசந்த மாளிகை படத்தில் தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் முதலாக அதிவேக கேமரா தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தினாங்க. ஹைஸ்பீட் கேமரா தொழில்நுட்பத்தை வந்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன அப்படிங்கிற பாடல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பாடல்களாகட்டும், இந்த காட்சி அமைப்புகளாகட்டும், அதில் போடப்பட்ட செட்டுகள், அந்த கண்ணாடி அறை அப்படிங்கிறதெல்லாம், அந்த வீடாகட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே நுட்பமாக வந்து செட்டெல்லாம் போடப்பட்டு ரொம்பவே அழகாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வசந்த மாளிகை. இப்போ வசந்த மாளிகை படத்தில் தான் சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். டி எம் சௌந்தரராஜன் பேசு சில குரல்களில், கே வி மகாதேவன் இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களின் நேரம் மாலை 5:17 மயிற்றுக்கு நேர்கள் கேட்டுட்டு படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1972 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டுட்டு அந்த வரிசையில் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, நல்ல நேரம் இந்த படத்துலேருந்து நம்ம பாட்டு கேட்க போகிறோம். எம்ஏ திருமுகம் அவங்களுடைய டைரக்ஷனில், கே வி மகாதேவன் இசையில், எம்ஜிஆர் கேஆர் விஜய் அவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தில். இந்த படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் அப்புறமா வந்து சாண்டோ சின்னப்பத்தையோர் இவங்க வந்து இணைந்து உருவாக்கிய ஒரு படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 16 திரைப்படங்கள், அதாவது சாண்டோ சின்னப்பத்தையோர் அவங்களுடைய தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த 16 திரைப்படங்களில் கலரில் வெளியான ஒரே ஒரு படம் அப்படிங்கிறது இந்த படம் மட்டும்தான், நல்ல நேரம் அப்படிங்கிற படம். இதுக்கு முன்னாடி அவர் இயக்கிய தயாரித்த படங்களில் 15 படங்கள் நடிச்சிருக்காரு, எல்லாமே கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் தான். இது வந்து ராஜேஷ் கண்ணா அவங்க நடிப்பில் ஹிந்தியில் மெகா ஹிட்டான ஹாத்தி மேரா சாத்தி அப்படிங்கிற படத்துடைய மறு ஆக்கம் தான் இந்த படம். எம்ஜிஆர் வந்து ராஜு அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கும் அவங்க அவர் வளர்க்கக்கூடிய பாசமுள்ள ஒரு 4 யானைகளுக்கும் இடையான பிணைப்பை சுற்றி தான் இந்த படத்துடைய கதை வந்து இருக்கும். மனைவியோட வற்புறுத்தலால் பாசத்துக்கும் காதலுக்கும் இடையே தவிக்கும் ஒரு கணவனுடைய உணர்ச்சிகரமான கதை தான் இந்த படம். இப்போ இந்த படத்தில் இருந்தால் சூப்பரான ஒரு பாடலை நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்குது, டி எம் சவுந்தரராஜன் குரலில் தான் பாடல் வருது. கே வி மகாதேவன் இசையில் புலமை பித்தனுடைய பாடல் வரிகள்ல நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.
1: 1, 2, 3, 4.

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 1972 வெளிவந்த தமிழ் சினிமா இல்லை இடம்பெற்ற பாடல்கள் சூப்பராக பாடல்கள் கேட்டு வச்சிருக்கோம். திரைப்படங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இது படமும் பாடலும். நேரமாயிச்சு 5:23. 1972 வெளிவந்த அடுத்த திரைப்படம் என்ன திரைப்படம், எதில் இந்த பாடல் கேட்க போகிறோம்? ராஜா இந்த படம் தாங்க. சி வி ராஜேந்திரனுடைய இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், சிவாஜி கணேசன், ஜெயலலிதா எல்லாரும் நடித்திருந்த படம் தான் இது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாலிவுட் படத்தோடைய ஒரு மறுஆக்கம் தான். தேவானந்த மற்றும் ஹேமமாலினி இவங்க நடித்த ஒரு மெகா ஹிட்டான படம் ஜானி மேரா நாம் அப்படிங்கிற திரைப்படத்தோடைய ஒரு ரீமேக் படம் தான் இந்த படம். இவர் வந்து கே பாலாஜி வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருப்பாங்க. இது ரொம்பவே முன்னணி நட்சத்திரங்கள் நடிகத்திலும் சிவாஜி கணேசனோடு இணைந்து, அதுக்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே வந்து வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். அதாவது 1972 குடியரசு தினத்தன்று ஜனவரி 26 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திரைப்படத்தில் இருந்தால் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம் நேர்களே. வந்துட்டே இருக்க பாடல் உங்களுக்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், ராஜா திரைப்படத்திற்காக.
1: ராஜா.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ADS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

ஆமணியர்களே, இந்த பாடல் தான் அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். எந்த திரைப்படம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமணியர்களே, பட்டிக்காடா பட்டணமா. 1972 வந்து வெளிவந்த திரைப்படங்களில் நிறையா வசூல் செய்த திரைப்படங்கள் நிறைய இருந்துச்சு. அதில் இந்த திரைப்படம் ஒன்று. ரொம்ப வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு வெள்ளி விழா கண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதும் வந்து இந்த படத்துக்காக கிடைச்சிது. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷேக்ஸ்பியரோட நாடகத்தோடைய தழுவல் தான் இந்த திரைப்படம். தி டேமிங் ஆஃப் தி ஷ்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேக்ஸ்பியரோடைய ஒரு நகைச்சுவை நாடகம் தான் இந்த படத்தோடைய ஒரு அடிப்படை கதையாக இருந்துச்சு. இது வந்து நம்ம தமிழ்நாட்டின் கிராமத்து சூழலுக்கு ஏற்ப கொஞ்சம் மாற்றி அமைச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. பி மாதவன் அவர்களுடைய இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே கிராமத்து பாரம்பரியத்தை மதிக்கக்கூடிய மூக்கையன் அப்படிங்கிற கேரக்டரில் சிவாஜி கணேசன் சாரும், வெளிநாட்டில் படிச்சுட்டு கிராமத்து கலாச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் கல்பனா அப்படின்ற கேரக்டரில் ஜெயலலிதா அம்மாவும் நடிச்சிருந்தாங்க. இது ரெண்டு பேருக்கும் நடையிடையே நடக்கக்கூடிய ஈகோ, இந்த மாதிரி சண்டைகள், இது எல்லாம் தான் படத்தோடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது. இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூட வி கே ராமசாமி, மனோரமா, சுகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து நம்ம பாட்டு கேட்க போகிறோம். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துலேருந்து கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரி குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் பாடல் வருது, கேட்கலாம்.

அப்படிங்கிறத குறிக்கும் இல்லையா. இந்த படத்தில் ஒரு மகிழ்ச்சியான, வெளியே பார்க்கும்போது மகிழ்ச்சியான தம்பதிகளை தெரியக்கூடிய ஒரு தம்பதியோட 25வது திருமண ஆண்டை நோக்கி கதை நகரும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள், ஈகோ, தவறான புரிதல்கள், இதெல்லாம் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உலுக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருந்தது. இந்த படத்தில் ஜெமினி கணேசன் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. பாலா அப்படிங்கிற டென்னிஸ் சாம்பியன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டு கேரக்டர்ஸ், அதாவது ஜெயந்தி, வாணிஸ்வரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர்ஸில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் குறிப்பாக ஜெயந்தி வந்து குடும்பத்துக்குள்ளே நடக்கூடிய மனப்போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய பெண்ணாக ரொம்பவே அசாத்தியமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் நம்ம கேட்டாகணும், வெள்ளி விழா. அப்படினாலே இந்த பாடல் பலருக்கும் வந்து நினைவு வரக்கூடிய பாடலாக இருக்கும். அவனியர்களே, வாலியின் பாடல் வரிகளில் எல்லார் ஈஸ்வரி குரலில் வி குமார் இசையில் வந்துகிட்டே இருக்குது. காதோடுதான்

நேரம் மாலை 5:34. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நெல்லையின் இசை களஞ்சியம், நெல்லை பண்பலை 102.6. நேர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி 1972 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, கே பாலச்சந்திர அவர்களுடைய ஒரு சூப்பரான படைப்பு தான். தமிழ் சினிமாவுடைய பழக்க வழக்கங்களை உடைச்சி புரட்சிகரமான படங்களை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இந்த திரைப்படத்தை வந்து எழுதி இயக்கியிருந்தாங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்துடைய அவங்களுடைய சிக்கலான மனித உறவுகளை பேசக்கூடிய ஒரு அழுத்தமான உளவியல் திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருந்துச்சுங்க. என்ன தலைப்பு, வெள்ளி விழா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரைப்படம் தான். வெள்ளி விழா அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க? வெள்ளி விழா அப்படிங்கிறது 25வது திருமண ஆண்டு, ஏதோ ஒரு ஆண்டு, அது 25

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரில் நேரம் சரியாக மாலை 5:40. நீங்கள் படமும் பாடலும் கேட்டுட்ருக்கிறீங்க. 1972 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த திரைப்படம் இதய வீணை. ஆமாங்க, 1972 வெளிவந்த இதய வீணை அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தை நினச்சோடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காஷ்மீருடைய பின்னணி தான். இது வந்து லவ் இன் காஷ்மீர் அப்படின்னு கூட இந்த படத்துக்கு ஒரு மறுபேர் கூட இருக்குது. படத்தோட முதல் பாதையில் வந்து காஷ்மீருடைய ரொம்ப அழகான காட்சிகள் வந்து காட்சிக்கு படமாக்கப்பட்டிருக்கும். இதில் எம்ஜிஆர் சார் வந்து காஷ்மீரில் ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக வந்து நடிச்சிருப்பார். சுந்தரம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து இரட்டை இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன் மஞ்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. எம்ஜிஆர், மஞ்சுளா, லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. சங்கர் கணேஷ் வந்து இந்த படத்திற்கு இசை அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சிவகுமார் சார் கூட ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே வந்து வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படம் தான். இவர் சங்கர் கணேஷ் சாருடைய சூப்பரான அட்டகாசமான இசையில் பாடல்கள் எல்லாமே ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். சுந்தரம் அப்படிங்கிற அந்த சுற்றுலா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, அதாவது டூரிஸ்ட் கைடாக இருக்கக்கூடிய சுந்தரம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை சுற்றி தான் வந்து இந்த திரைப்படம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். கதை, அதனுடைய பாடல்கள் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய காட்சி அமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்முடைய நினைவில் நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். இதே வீணை திரைப்படத்திற்காக புலமை வீதனுடைய பாடல் வரிகளை சங்கர் கணேஷ், சேலட்டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் வந்துகிட்டே இருக்குது பாட்டு.

நேரம் மாலை 5:48 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். 1972 வெளிவந்த அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா அன்னமிட்ட கை. இந்த படம் தாங்க. இந்த படத்தை வந்து கிருஷ்ணன் நாயர் வந்து இயக்கியிருந்தாங்க. கே வி மகாதேவன் இசையில, எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாரும் வந்து நடித்த படம் தான். எம்ஜிஆர் சாருடைய ஒட்டுமொத்த திரைப்பயணத்திலே அவர் நடிச்சு வெளியான கடைசி கருப்பு வெள்ளை திரைப்படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்படின்னா இந்த அன்னமிட்ட கை தான். இதுக்கு பிறகு அவங்க நடித்த எல்லா திரைப்படங்களுமே முழு வண்ணத்திலேயே வந்து கலர் படங்களாக தான் அமைஞ்சிருந்தது. எப்போவுமே எம்ஜிஆர் சாருடைய படங்களில் நம்பியார் வந்து ஒரு பயங்கரமான கொடூரமான வில்லனாக தான் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த திரைப்படத்தில் நம்பியார் வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மாற்றாந்தாய் தம்பியை வந்து நடிச்சிருப்பார். தந்தையோடைய கடந்த கால தவறுகளை சரி செய்ய எம்ஜிஆரும் நம்பியாரும் தங்களுடைய அடையாளங்களை மாற்றிக்கிட்டு வந்து வித்தியாசமான ஒரு பாத்திர படைப்பில் வந்து மாறி அந்த கதையை வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. அதுதான் அந்த படத்தோட கதையாக இருந்தது. ஏற்கனவே எம்ஜிஆர் சார் வச்சு தலைவன், ரிக்ஷாக்காரன் இந்த மாதிரி படங்களை எடுத்தவங்க தான் கிருஷ்ணன் நாயர். அவர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தோடைய நிறைய ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் இது எல்லாமே கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பீர்மேடு அப்படிங்கிற தேயிலை தோட்ட பகுதிகளில் வந்து படமாக்கியிருக்காங்க. இது அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்களுடைய குழந்தைகளை வச்சு வந்து பாடல்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த படங்களை நடிக்கவும் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கே வி மகாதேவன் இசையில், வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. அன்னமிட்ட கை படத்திற்காக

0: தான் பாடல் வந்துட்டே இருக்கு. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாட்டு கேட்கலாம்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

நேர்களை நேரமாயிடுச்சு 5:55. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1972 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல இருந்தா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த படம் என்ன அப்படின்னா புகுந்த வீடு அப்படிங்கிற படம் தாங்க. பட்டு அப்படிங்கிற அவருடைய டைரக்ஷனில் சங்கர் கணேஷோட இசையில் ஏவிஎம் ராஜன், ரவிச்சந்திரன், சாவித்ரி, லக்ஷ்மி எல்லோரும் வந்து நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் பட்டு அவங்களுடைய அறிமுக திரைப்படம் வந்து இந்த திரைப்படம். இது ரொம்பவே வந்து உணர்ச்சி பூர்வமான அழுத்தமான வசனங்களை வந்து ஏஎஸ் பிரகாசம் அவர்கள் இந்த திரைப்படத்துக்காக வந்து எழுதியிருப்பாங்க. 70களுடைய குடும்ப கதைகளுக்கு இவருடைய வசனங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய பலமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து 4 மொழிகள் வந்து ரீமேக் பண்ணாங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணாங்க. இதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 மொழிகள்லையுமே லக்ஷ்மி தான் அதே கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. 1972 அப்படிங்கிறது நடிகை லக்ஷ்மி வந்து நிறைய திரைப்படங்கள் நடித்த ஒரு நிறைய படங்களை கொடுத்த ஒரு ஆண்டாக வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது. ஓகே, இப்போ நம்ம புகுந்த வீடு திரைப்படத்தில் இருந்தால் பாட்டும் கூட கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகளில் ஏஎம் ராஜா, ஜிகி பாடியிருக்காங்க. சங்கர் கணேசரோட இசையிலேயும் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம்.

நேர்களை ஒலித்தந்த இணைய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1972 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியாக காற்றலைகளை உங்களோடு வழங்கினேன். நான் உங்கள் மீரா. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, நேர்கள் இன்னும் சில நடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை குறை கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக BJP குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அஇஅதிமுக தான் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் உள்ளார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நேரமாலை 6:03. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6 நாம் இணைகின்றோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் இன்னிசை பாடல்களோடு இனிய நல் சிந்தனைகளும் கேட்கப் போகின்றோம்.

தேவியார் அம்மையார் சொல்லியிருக்காங்க, உலகில் இறைவன் மட்டுமே மெய்ப்பொருள். இறைவனை பற்றி கொண்டால் நாம் அந்த மெய்ப்பொருளை அடைந்து விடலாம். நிகழ்ச்சியின் துவக்க பாடல் இதோ.

கடவுளிடம் முழுமையாக நாம் சரணாகதி அடைந்து விட்டால் விதி கூட தன் வழியை மாற்றிக்கொண்டு விடும். பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் கேட்கலாம்.

0: ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு 6:11. முயற்சி இல்லாமல் உலகில் எதையுமே நாம் பெற முடியாது. அதனால் எப்போதும் சுறுசுறுப்போடு ஏதாவது ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த பாடல் கேட்கலாம், ஹேமா ஜான் பாடியிருக்காங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பக்தியில் நாம் ஆழ்ந்துவிட வேண்டும். கடவுளின் திருவடிகளை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்வின் லட்சியம். ஜாலி எப்ரஹாம் பாடியிருக்காங்க. நிகழ்ச்சி நடத்து பாடல் இதோ.

0: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இறைவனை எப்போதும் நம் மனதில் நிறுத்தியிருந்தால் தீமைகள் அண்டுவதில்லை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். நாகூரியம் ஹனிஃபா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமு தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுபு தொழுகுவாள். மடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், மடல் தாழை கரங்களிலே

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போ

ஏழைக்குவள் வாரி வழங்குவாள், வறுமையுற்ற ஏழைக்குவள் வாரி வழங்குவாள், நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். நீங்குற கண்ணு.

நகை உமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை உமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள்.

0: சிவமயுமாவாள், குடும்ப திருவிளக்காய் அருளிறைக்க வாழ்ந்து காட்டுவாள்.
1: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
2: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாதரம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியோடு 6:26 இறைவனை தேடுதல் நம் வாழ்வின் ஒரு அங்கமாகவே எப்போதும் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலையும் ஹனிஃபா கே ராணி குரல்களில் நாம் கேட்கலாம்.

0: நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை நிகழ்ச்சி.
1: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: நேரம் மாலை 6:30 ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம். சேவை செய்திகள் கேட்க போகிறோம் கூடவே இனிமையான பாடல்களோடு. அதற்கு முன்பாக நாம விளம்பரங்களை கேட்கலாம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: 14 அகஸ்ட் 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021

0: घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में 1 मिनट का मौन धारण करें।
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
2: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
1: 5000 GB டேட்டா,
2: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT யுடன் டூயல் பேண்ட் வைஃபை,
1: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்,
2: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
1: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

6:32 இணைந்திருக்கிறோம். சேவை செய்திகளில் முதலாவதாக, மாண்புமிகு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த மோகன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. 2026-27 ஆண்டுக்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுக்கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி, கல்லூரி மற்றும் பொது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளாக 38 வகையான 196 விளையாட்டுகளோட திருநெல்வேலி மாவட்டத்தில் 4/9/2026 முதல் 30/9/2026 வரைக்கும் பல்வேறு விளையாட்டுகளான தடகளம், இறகுப்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், கால்பந்து, வளைக்கோல் பந்து, கபாடி, சிலம்பம், நீச்சல், மேசைப்பந்து, கையூந்து பந்து, கைப்பந்து, கேரம், சதுரங்கம், கோகோ, ஸ்பீட் ஸ்கேட்டிங், யோகாசனம் மற்றும் பூப்பந்து போன்ற விளையாட்டுகள் மாவட்ட அளவிலையும், கடற்கரை வாலிபால், டென்னிஸ், பழுத்தூக்குதல், வாழ் விளையாட்டு, ஜூடோ, குத்துச்சண்டை, சாலை சைக்கிளிங், மல்லர்கம்பம், உஷு, வில்வித்தை, ஜிம்னாஸ்டிக்ஸ், கயாக்கிங் அண்ட் கனோயிங், துப்பாக்கி சுடுதல், ஸ்குவாஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகள் மண்டல அளவிலையும், சக்கர நாற்காலி, டேபிள் டென்னிஸ், சிறப்பு கையூந்து பந்து, எரிப்பந்து போன்ற விளையாட்டுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டிகள் நேரடியாக மாநில அளவிலும், பொதுப்பிரிவினருக்கு நேரடியாக மாநில போட்டிகள் இணையவழி மூலமாக விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடைபெற இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதுக்கு எப்படி நாம் பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் பங்கேற்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மாண்புமிகு முதலமைச்சர் கோப்பைக்கான அந்த மண்டல மற்றும் மாவட்ட அளவிலான விளையாட்டுகளில் என்னென்ன விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த போட்டிகளில் பள்ளி, கல்லூரி, பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொள்வதற்கான விபரத்தை வந்து hsdat.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலோ இல்லைனா cmtrophy.sdat.in இந்த இரண்டு இணையதளங்கள் வாயிலாக வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் 31/8/2026 வரைக்கும் கூட முன்பதிவு செஞ்சுக்கணும். முன்பதிவு செஞ்சு கொண்டவர்கள் மட்டும்தான் போட்டிகளில் வந்து பங்கு பெற முடியும். ஒவ்வொரு பிரிவுக்கான விரிவான விளக்கங்கள் வந்து இணையதளத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. போட்டிகளில் கலந்து கொள்ள பதிவு செய்வதற்கு முன்னர்

மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டியில் முதல் மூன்று நிலையில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுத் தொகையை ₹3000, ₹2000 மற்றும் ₹1000 அப்படின்னு ஊக்கத்தொகையோட பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு தனிநபர் விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பெறுபவர்களுக்கு பரிசுத் தொகையாக ₹1,00,000, இரண்டாம் இடம் ₹75,000, மூன்றாம் இடம் பெறுபவர்களுக்கு ₹50,000 அப்படின்னும், குழு விளையாட்டுப் போட்டிகளில் முதல் மூன்று நிலைகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா ஒருவருக்கு ₹75,000, இரண்டாயிரம் ₹50,000 மற்றும் மூன்றாம் இடம் பெறுபவர்களுக்கு ₹25,000 இதோடு சேர்த்த ஊக்கத்தொகையோடு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: நேர்களை நிறைவு பெற்றது சேவை செய்திகள். விளம்பரத்தை தொடர்ந்து நாம கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்
3: சிம் கார்டு இலவசம்,
2: அளவற்ற இலவச அழைப்புகள்,
3: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
2: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
3: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
2: இன்றே BSNL உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: நேரம் மாலை 6:50. நிகழ்ச்சி குறிப்புகள் நாம கேட்கலாம். இன்று 7 மணிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளிலும் கேட்கலாம். 8:00 ஊரும் உறவும் சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு வழங்குபவர் சமாதானபுரம் சகுந்தலா குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 தேசபக்தி பாடல்கள். 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் கேட்க இருக்கின்றோம். 10:00 சுகமான ராகங்கள் கடிதம் வழி நேயர் விருப்ப பாடல்கள். இதில் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் இன்று இடம்பெற இருக்கின்றது. இனி நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து 6:50 தேசபக்தி பாடல்கள். நாளை காலை 7:00 புதுதில்லி செங்கோட்டையின் கொத்தளத்தில் நடைபெறும் தேசிய கொடியேற்ற விழாவின் நேரடி ஒலிபரப்பு. அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை நேரடி ஒலிபரப்பு. 10:02 மனமிருமதே நேர்விருப்பு பாடல்கள். 11:00 மணித்திருநாடு, இதில் பஞ்சாப் மாநிலம் லூதியானாவின் நேரு ரோஜா தோட்டம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி. தொடர்ந்து திரையிசை. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை மதியம் 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் பெண் மனம் எதிர்பார்க்கும் சுதந்திரம் என்ன என்ற தலைப்பில் தொழில்கள் பேசலாம். 1:00 நலந்தானாவில் முதுகு தண்டுவிட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவிட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள். நாளை மதியம் 1:05 தொடர்ந்து நலந்தானாவில் வாழை இலையின் மருத்துவ நன்மைகள். பிற்பகல் 2:00 குக்கு நிகழ்ச்சி. 3:02 திரையரவி. மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 ஞாபகம் வருதே மூத்த குடிமக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள் உடன் திரை இசை பாடல்கள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஆசை அஞ்சல். நாளை 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை. 9:00 தேசபக்தி திரை இசை பாடல்கள். நாளை 9:30 மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து நாளை ஆற்றும் சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். நாளை 10:00 சுகமான ராகங்கள் நேயர்களின் விருப்ப பாடல்கள். தொலைபேசி வழியாக நேயர்கள் பங்கு பெற்று தங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி. நாம் இதுவரை கேட்டோம் இன்றும் நாளையும் நமது ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸு பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஓரும் உறவும் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம்.
2: ஊரும் உறவும் சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு கேட்கலாம். வழங்குவோர் எம் சகுந்தலா குழுவினர்.

0: உலகத்தில் ஆதிகரை கண்ட பகவானும்
1: பகவானும்
0: அம்மையாக வட்ட சக்தி உமைவள் பார்மகாதேவியும்
1: பார்மகாதேவியும்
0: ஆறாள் 33 கோடி தேவர்கள்
1: ஆமம்மா
0: முனிவர்கள்
1: முனிவர்கள்
0: ரிஜிமார்கள்
1: ரிஜிமார்

0: பக்தர்கள்.
1: ஆனால் அனைவர்களும் கூட சூழற்கக்கூடிய அந்த கைலைமா பருவத்திலே
0: என்ன
1: பகவானும் பார்வதியும் வாழ்ந்து வருகிறார்.
0: வாழ்ந்து வருகிறார்.
1: அப்படி வாழ்ந்து வரும் காலத்தில்
0: என்ன
1: பகவான் பார்வதியிடம் சொல்கிறார்.
0: என்ன சொல்கிறார்?
1: பெண்ணே பார்வதி,
0: என்ன
1: நானோ பூலகத்திலே சென்று
0: படைக்கப்பட்ட
1: மனுக்களுக்கு நான் படியளந்து வருகிறேன்.
0: ஆமாம்மா, நான் படியளந்து வருகிறேன்
1: என்று பகவான் பாரதிடத்திலே சொல்லிவிட்டு
0: சரி,
1: ஆனால் கைலாசத்திற்கு படியளக்க வருகிறார்.
0: ஆமா, கைலாசத்துக்கு படியளக்க வருகிறார் பகவான்.
1: ஆனால் கைலாசத்திலே வந்த ஒரு பகவான் எப்படியா படியளந்து வருகிறார்?
0: பகவான் எப்படி

0: நாடு எங்கும்படி இழந்தார்.
1: ஆமா, நாலு திரையடுத்து நாடெங்கும்படி வந்து வருகிறார்.
0: ஆளாக்கு திரையடுத்து
1: அகிலமெல்லாம் படி இழக்குகிறார்.
0: அப்படி அகிலமெல்லாம் படி இழந்து வரும் காலத்தில்
1: என்ன
0: பார்வதி பார்த்தாள்?
1: என்ன?
0: ஆஹா
1: ஆஹா,
0: பகவான் ஒரு நாளைக்கு மூணு பேரை பூலோகத்திற்கு செல்கிறார்.
1: ஆமா, மூணு வேளை போறார். படி இழக்க போறேன், படி இழக்க போறேன்னு மூணு வேளை போறார்.
0: இவர் படி இழக்கத்தான் போகிறாரா,
1: இல்ல பாரில் உள்ள மக்களை பட்டினியாக போட்டுத்தான் வாரா?
0: இந்த பகவான் படி இழக்கும் ஆயத்தை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும்.
1: உலகத்துல நாலு திரையெடுத்து நாடெங்கும் படி இழக்க முடியுமா?
0: முடியாதுமா.
1: உலக திரையெடுத்து உலகம் எல்லாம் படி இழக்க முடியுமா?
0: முடியவே முடியாது.
1: ஆளாக்கு திரையெடுத்து அகிலம் எல்லாம் படி இழக்க முடியுமா?
0: எம்மா, உன்னால் முடியாது, என்னால் முடியாது.
1: ஆமா,
0: படைக்கப்பட்ட ஈசன் அவர் ஒருவரால் முடியும்.
1: மக்களை பரிசோதிக்க வேண்டும் என்று பார்வதா தேவி
0: என்னென்னுகிறார்? பரமனை பரிசோதிக்க வேண்டும் என்று அவள் எங்கே வருகிறாள்?
1: எங்க வருகிறாள்?
0: விஸ்வகர்மாவிடத்திற்கு வருகிறாள்.
1: ஆமா,
0: விஸ்வகர்மாவிடத்திலே வந்து
1: வந்து
0: காஞ்சுரம் கட்டை வெட்டி
1: கட்டை வெட்டி
0: கட்டை சிமிலை உண்டு பண்ணி
1: உண்டு பண்ணி
0: அதிலே ஊட்டுமிட்டு திறப்பு மிட்டு ஒன்னரங்கு மேல் பதிந்து அழகான சிமிழ் கூட்டை செய்து வாங்கி ஆனால் பகவானிடம் வந்து என்ன செய்கிறாள்?
1: என்ன என்ன செய்கிறாள்?
0: இரண்டு சிற்றருமை பிடித்தடைத்தாள். பரவனை பரிசோதிக்க வேண்டும் என்று இரண்டு சிற்றரும்பை பிடித்தடைத்து
1: அடைத்து
0: பகவான் எப்போது வருவார் வருவார் என்று விழிமேல் வலிவைத்து காத்திருந்தார்.
1: வலிமேல் விழிவைத்து விழிமேல் வலிவைத்து காத்திருக்கிற படிவளந்த பகவான் எப்போது கைலாசம் திரும்புவார் என்று
0: பகவானா ஊழகத்திலே படியளந்து விட்டு கைலாசம் வந்தார்.
1: அப்படியே வருகிறார்.
0: ஆனால் கைலாசத்திற்கு வந்த பின்பு
1: என்ன
0: பார்வதி என்னம்மா

0: பகவானே.
1: ஆமா,
0: நாளிதனை எடுத்து நாடு எங்கும் அடியிலக்க முடியுமா?
1: அடியிலக்க முடியுமா?
0: உலக்கதனை எடுத்து உலகம் எல்லாம் அடியிலக்க முடியுமா?
1: முடியுமா பகவானே?
0: பார்வதி,
1: என்ன
0: உன்னால் முடியாது, என்னால் முடியாது.
1: ஆமா,
0: ஆனால் அகில உலகம் எல்லாம் அடியிலந்து விட்டு
1: சரி
0: இதோ மிச்சத்தினையும் கொண்டு வந்தேன்.
1: ஆமா, உலகத்தில இருக்க 84 ஜிசு முதல் நம்ம அடியிலந்து இருக்கிறேன்.
0: ஆமா,
1: வயிற்றுக்குள் இருக்கும் கரு முதல்

0: கோட்டைக்குள் இருக்கும் புழு முதல் பூச்சியில் புழு முதல் நான் படி
1: அளந்திருக்கிறேன்.
0: இந்த பகவான் படியளப்பில இதுவரைக்கும் பட்டினி என்பது இல்லை.
1: பார்வதி, இந்த பரமனை பரிசோதித்து பார்த்தாயா?
0: பார்த்தாயடி.
1: சிச்சரவு வாயில் தினை அரிசிருப்பதை கண்டாயடி.
0: கண்டாயடி, கண்டாயடி, பாரடி. நான் அளந்த படியிலே மீதி மிச்சம் மீதி கொண்டு வந்திருக்கிறேன்.
1: உடனே பார்த்தால்
0: என்ன?
1: அறைக்குள் இருந்தாலும் அரனுக்கு தெரியாத மாயமில்லை.
0: இந்த அரண் அறியாத மாயமில்லை.
1: உடனே என்ன செய்கிறாள்?
0: என்ன செய்கிறாள்?
1: முந்தியிலே முடிந்து வைத்திருந்த முத்து சிமிழ் குட்டை திறந்து வைத்தாள்.
0: ஆமா, ஏன பகவான் படி அளந்ததுல சந்தேகப்படுகிறாள்.
1: ஆமா,
0: ஆனா என்கிட்ட ஒரு உயிர் பட்டியாக இருக்க அந்த உயிரை காட்டுகிறேன் என்று திறந்து காட்டுகிறாள்.
1: அந்த சிமிழ் குட்டில்
0: என்ன?
1: இரண்டு சிற்றெரும்புகள் தினேரிசை கவிக்கொண்டு
0: ஆமா
1: அப்படியே சுற்றி சுற்றி அந்த சிமிழ் குட்டுக்குள்ள வருகிறது.
0: அப்படியே பகவானை மூணு வளம் வந்து பகவானை அடிபணிந்து விட்டு அந்த சிமிழ் குட்டுக்குள்ளே வந்து அந்த சித்தரும்பு அடங்குகிறது.
1: பார்த்தார் பகவான்.
0: பார்வதியே வணங்க மடங்கு.
1: பார்வதி
0: என்ன?
1: சிச்சரும்பு வாயில் தினை அரிசிருப்பதை கண்டாயா?
0: பார்த்தாயடி.
1: பார்த்தாள்.
0: என்ன?
1: ஆனால் பரமனை பரிசோதித்து விட்டோமே.
0: ஆமா
1: இசனே.
0: என்ன?
1: அறியாமல் செய்த குற்றத்திற்காக
0: இந்த பகவானை நீங்க சோதிக்கலாமா?
1: இந்த அடியேன் விலை பொறுக்க வேண்டும்.
0: ஆமா ஐயா.
1: தெரியாமல் செய்த குற்றத்திற்காக
0: ஆமா ஐயா.
1: செஞ்சிவனாரை நீங்கள் தான் பொறுக்க வேண்டும்.
0: நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும்.
1: பார்வதி செய்த குற்றத்தை பகவான் பொறுத்து
0: பொறுத்து
1: கைலாசத்தில் மகிழ் ஓடி இருக்கும் பொழுது
0: ஆமா
1: பார்வதி பகவானை பார்த்து கேட்கிறார்.
0: என்ன கேட்கிறார்?

அடியில்

0: ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விளம்பரத்தை தொடர்ந்து நாம் கேட்கலாம்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
0: ஒருமுறும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்கலாம். சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு.
3: கொஞ்சம் விளையாட குழந்தை வேண்டும். உடனே பார்த்தார்.
4: என்ன
3: பார்வதி?
4: என்ன
3: உனக்கு குழந்தை வரம் வேணும்
4: என்றால்
3: நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு நீ வர வேண்டும்.
4: நீ கட்டாயம் வரணும்.
3: எம்மா குழந்தை கொடுக்க அந்த பிள்ளை எந்த இடத்துக்கு நாள் வந்துருவா?
4: ஆமா, நீ குழந்தை நீ கொடுக்கணும் சொல்லிட்டேருனா நீங்க எந்த இடத்துக்கு வர சொல்லீங்களோ நாங்க அந்த இடத்துக்கு வந்துடுறோம் சுவாமி.
3: ஆனால் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குகிறது.
4: ஆமாம்மா,
3: அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே ஆனால் பெரிய மண்டபம் மணி மண்டபம்.
4: ஆமா,
3: அதுல 32 தூண்கள் இருக்கிறது.
4: அந்த 32 தூணிலே
3: அதிலே 32வது தூணிலே தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரிந்து
4: கொண்டிருக்கிறது.
3: அங்கு வந்து இன்றையானால் உங்களுக்கு அங்க வச்சு கொடுப்பேன் கை நிறைய குழந்தை.
4: கை நிறைய குழந்தையும் தருவேன். இருந்தாலும் கைலாசத்திலே என்னை பரிசோதித்த காரணத்தினாலே நீ மூலகத்திலே 3 பிறவி பிறக்க வேண்டும்.
3: ஆமா,
4: என்ன பிறவி? முதல் பிறவி.
3: முதல் பிறவி என்ன பிறவி?
4: முதல் பிறவி அம்மையாகப்பட்ட பேச்சு பிரம்ம சக்தியாக நீ பிறக்க வேண்டும்.
3: சரிதா,
4: சுடுகாட்டிலே உனக்கு ஒரு பாலகன் பிறப்பான்.
3: ஆமா,
4: நீ மையாரத்திலே இருந்து பிணமுஞ்சோறும் விசித்து வந்து

0: பேச்சு என்று பெயர் விளங்க வேண்டும்.
1: சரான்
0: உனக்கும் ஐயான பேச்சு என்றும் ஐயான காத்த சுடலைமாறன் என்று அவருக்கு பெயர் விளங்க வேண்டும்.
1: ஆறால் முப்பேரை கொடுத்து
0: இரண்டாவது வேவி அட்டகாளி என்ற பெயரும்
1: சரி,
0: மூன்றாவது வேவி தர்க்கன் கோட்டையில தர்க்க தாட்சாதனி என்ற மங்கையோடு விரட்ட வேண்டும்.
1: ஆமா, என்று பேராபத்தை கொடுத்து ஆனால் பார்வகா தேவியாகப்பட்டவள் தூண்டாத மணிவிளக்கு அருகினிலே
0: வருகிறாள்.
1: எப்படி வருகிறாள் தெரியுமா? ஆண்டவனை நினைத்துக் கொண்டு 32வது தூணருகே வந்து நின்று தன் முந்தானி சிலையை ஏந்தி
0: நின்றாள்.
1: பார்வதி நிற்பதை யார் அறிந்தது? அந்த பரமசிவன் அறிகிறார். பார்வதி நிற்பதை பரமசிவன் அறிந்து தூண்டாத மணிவிளக்கை அப்படியே மெதுவாக விளக்கை தூண்டுகிறார். அப்படி விளக்கை தூண்டும் பொழுது
0: என்னம்மா,
1: ஆனால் அந்த விளக்கே சுடர் ஒளிவு எப்படி விளைகிறது தெரியுமா?
0: எப்படி எப்படி மூணு சொட்டு விளைகிறது?

0: பார்வதி முந்தியில் வார சுடர்கள் விழுந்தது.
1: என்ன அதிசயத்தை கண்ணில் கண்டால் தெரியுமா?
0: அதிசயத்தை

0: முண்டம் போல் உருள்கிறது.
1: ஓடு முண்டமாக உருள்கிறது.
0: பார்த்தாள் பார்வதி.
1: என்ன
0: பகவானிடம் நாம குழந்தை கேட்டோம்.
1: ஆமா,
0: நமக்கு கொடிய முண்டத்தை தந்து விட்டார்.
1: முண்டத்தல தந்திருக்கார். பிள்ளை வரம் கேட்டதுக்கு பேய் முண்டத்தலவா கொடுத்திருக்கிறார்.
0: இந்த முண்டத்தை வைத்து நாம என்ன செய்வது?
1: ஒன்னும் செய்ய முடியாது. ஒன்னு அக்கு முண்டம், ஒன்னு பாக்கு முண்டம், ஒன்னு சாக்கு முண்டம், மூணு முண்டமா கிடக்கு.
0: ஓடி வருகிறாள் பார்வதி.
1: ஆமா,
0: பகவானிடத்திலே வந்து,
1: என்ன
0: பகவானே,
1: என்ன
0: கொடிய முண்டத்தை எனக்கு தந்து விட்டீர்கள்.
1: இந்த முண்டத்தை வச்சு நான் என்ன செய்ய?
0: ஒன்னும் செய்ய முடியாது. நாலு பேரை போல எனக்கு நல்ல பிள்ளையா கொடுத்தா கொடுங்க.
1: இல்லன்னா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாங்க.
0: இல்லன்னா நீங்களே வச்சுக்காங்க.
1: ஆமா, ஏன்னா பிடிச்சரைக்க கூட கையில அம்மி பிடி உண்டு. இதுக்கு ஒண்ணுமே இல்ல பகவானே.
0: ஆமா,
1: இருட்டுல பிடிக்க கொலக்கட்டைக்கு கூட கைவரி கிடக்கும்.
0: இந்த குழந்தைக்கு அது இருக்கா?
1: மொட்டு மொழுக்கனு இருக்கு. மூச்சமுள்ள பேச்சமுள்ள முக்கியமா இருக்குது, ரெண்டுமே இல்ல.
0: ஏமா, அது அப்படிதான் இருக்குமா?
1: உயிரும் இல்ல மூச்சும் இல்ல,
0: பேச்சில்லை மூச்சில்லை.
1: ஆமா, கட்டையா கிடக்கு, விரல் கட்டையா கிடக்கு.
0: ஆமா, பார்த்தார் பகவான்.
1: என்ன
0: பார்வதி, முண்டமாக பிறக்கதென்று உனக்கு கவலை வேண்டாம்.
1: கவலைப்படாதே.
0: முண்டமாக பிறந்த இந்த குழந்தைக்கு
1: என்னம்மா
0: நான் கைகால் வகுத்து கொடுக்குகிறேன்,
1: வகுத்து தருகிறேன்
0: என்று உருவிடிக்கக்கூடிய பிரம்மதேவனை வரவழைத்தார். உருவிடிக்கக்கூடிய பிரம்மதேவனை வரவழைத்து
1: வரவழைத்து
0: அந்த குழந்தைக்கு கைகால்கள் உருவிடித்தார்.
1: ஆமா, ஏன்னா உயிரை படைக்கிறதுக்கும் மூணு பேர் வேணும், உயிரை எடுக்கிறதுக்குனாலும் மூணு பேர் வேணும்.

0: மூணு பேர் இருந்தாதான்மா நல்லா இருக்கும்.
1: ஆமா, உயிரை எடுக்கணும் காலை ஏமே தூத வரணும்.
0: ஆமா,
1: அதே உயிரை படைக்கணும் சிவன் விஷ்ணு பிரம்மா, இ மூணு பேர் வந்தா தான் அந்த உயிரை படைக்க முடியும். ஆகவே குழந்தைக்கு உருபிடிக்க சொல்லி எப்படி உருபிடிக்கிறார்?
0: ஆனால் குழந்தைக்கு எப்படி உருபிடித்தார் தெரியுமா?
1: எப்படி உருபிடிக்க

0: பிரம்மதேவன்.
1: ஆமா,
0: உயிர் கொடுத்தார் சிவபெருமான்.
1: சிவபெருமான்
0: ஆனால் கைலாசத்திலே
1: என்ன
0: அந்த குழந்தைக்கு எவ்விதமான பேரி சுட்டினார்கள்?
1: எப்படி எப்படி பேர் சுட்டுகிறார்?
0: இம்மா குழந்தை ஒரு விழித்தால் மட்டும் போதாது.
1: ஆமா, குழந்தைன்னு இருந்தா அதுக்கு பேருன்னு இருக்கணும்.
0: குழந்தைக்கு நாம பேரே சுட்ட வேண்டும்.
1: ஆம்பளைன்னு இருந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கணும், பொம்பளைன்னு இருந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கணும்.
0: ஆமா,
1: சும்மா பொம்பளையா ஏப்பிளான்னு கூப்பிட முடியுமா?
0: முடியாதுல்ல.
1: ஒரு பையனை ஏழைன்னு கூப்பிட முடியுமா?
0: ஏன் கூப்பிட்டு பாரு.
1: ஜாயிண்ட் கேர்த்த பாயிண்ட் இருக்கணும், பாயிண்ட் கேர்த்த ஜாயிண்ட் இருக்கணும்.
0: குழந்தைக்கு எவ்விதமான பேரை கொடுத்தார்கள் தெரியுமா?
1: எப்படி எப்படி பேர் கொடுக்கிறார்?

0: சுடர் வழிவில் பிறந்தபடியால் சுடரை ஈசன் என்றும்,
1: சுடரை ஈசன் என்றும்,
0: மணி விளக்கில் பிறந்தபடியால் மாயாண்டி என்றும்,
1: மாயாண்டி என்றும்,
0: ஆறால் முண்டமாக உருண்டதினால்
1: ஆமம்மா
0: முண்ட சுவாமி என்றும்,
1: ஆமா
0: சத்ராதி முண்டன், சாமத்துறை முண்டன்,
1: முண்டன்
0: இடுகாட்டு முண்டன்,
1: முண்டன்
0: குழந்தைக்கு முப்பேரி கொடுத்தார்கள்.
1: சரி,
0: குழந்தைக்கு முப்பேரி கொடுத்து
1: கொடுத்து
0: கைலாசத்திலே பார்வதி கையிலே கொடுக்கிறார்கள் அழகான குழந்தையை.
1: ஆமா, அழகான குழந்தையை கையிலே கொடுக்கிறார்.
0: பார்த்தால் பார்வகா தேவியாக விட்டவள் முச்சுடரிலே பிறந்த குழந்தையை கையிலே வாங்கிக் கொண்டு கைலாசத்திலே வஞ்சவர்ண தொட்டில் கட்டி,
1: ஆமா
0: அந்த பாலகனை எப்படி ராட்டி வளர்த்து வருகிறாள்,
1: எப்படி எப்படி வளர்த்து வருகிறாள்,
0: நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக,
1: பொழுதொரு வண்ணமாக,
0: வளர்விரை சந்திரன் போலாக,
1: ஆமம்மா
0: மாசரி பொன்னே வலம் வரி முத்தே என்று,
1: வலம் வரி முத்தே என்று,
0: நேசரி கண்ணே என்று நிமலனை வளர்த்து வருகிறாள். கரும்பால் தொட்டில் கட்டி,
1: ஆமம்மா
0: கண்மணியை தொட்டிலே போட்டு,
1: ஆமா
0: அவள் எப்படி வளர்த்து வருகிறாள் தெரியுமா,
1: எப்படி எப்படி வளர்த்து வருகிறாள்.
0: ஆனால் கைலாசத்திலே
1: சரி
0: ஆண்டவன் அங்கு ஒரு நிலையத்தை வாங்குகிறான்.
1: கைலாசத்திலே ஆண்டவன் நிலையம் வாங்குகிறான்.
0: அங்கு ஒரு நிலையத்தை வாங்கிக் கொண்டே,
1: ஆமம்மா
0: அங்கிருந்து பயணமாகி நேரே மக்காவுக்கு வருகிறார்.
1: மக்காவிலே ஒரு நிலையம் வாங்கி அங்கிருந்து எப்படி வருகிறார்.
0: ஆனால் மக்காவிலே ஒரு நிலையத்தை வாங்கிக் கொண்டு
1: சரி
0: அங்கிருந்து பயணமாகி
1: என்ன
0: ஆண்டவன் மாயாண்டி சுடலை கண்மணி,
1: கண்மணி
0: ஆனால் நேர எங்க வருகிறார்,
1: எங்க வருகிறார்,
0: நேர ஆரியங்காவுக்கு ஐயனுடைய சன்னதிக்கு வருகிறார்.
1: ஆரியங்காவு சன்னதிக்கு வருகிறார்.
0: ஆரியங்காவிலே அன்னியனுடைய சன்னதியிலே,
1: ஆமா
0: அந்த ஏழுமலாங்காவுக்குள்ளே,
1: ஆமா
0: ஆண்டவன் அங்கு ஒரு நிலையத்தை பெற்றார். ஆறால் சுரமுத்து ஐயனுடைய வாசலிலே அங்கு ஒரு நிலையத்தை வாங்கிக் கொண்டு உள்ள மறியாமல் முடித புக்கள் வாடாமல்,
1: வாடாமல்
0: செப்பு மறியாமல் சுழிகாற்று வீசாமல்,
1: வீசாமல்
0: வேறு

0: நேயர்கள் இதுவரை ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் சுடலை பிறப்பு வில்லுப்பாட்டு கேட்டீர்கள். வழங்கியோர் எம் சகுந்தலா குழுவினர். இத்துடன் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்விப் பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 6:45 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் 80 வருடங்களாக சைபால்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி டெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: BSNL ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிட.
1: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டற வசதி மட்டும் இல்லாம நம்ம ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம BSNL குடுக்கறாங்களே.
2: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே BSNL கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃப என்ஜாய் பண்ணுங்க.
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் நாம் கேட்க இருக்கிறோம். முதல் பாடல் கேட்கலாம் இசைஞான இசையில் தர்மதுரை திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, இன்று இரவு 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் நாம கேட்க இருக்கின்றோம். இரவு 9 ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த இரவு 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கடிதம் வழி நேயர் விருப்ப பாடல்கள், இதில் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் இணைந்திருக்கிறோம். 8:40 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6. அடுத்த பாடல் நாம கேட்கலாமா? சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக பாடல் வருகிறது.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி
1: துல்லியமான குரல் அழைப்புகள்
2: அவசரகால SOS ஆதரவு
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு
2: நீடித்த நிலையான பேட்டரி
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய பிஎஸ்என்எல் சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
2: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இசைஞானி இசையில்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
2: நேரம் 8:52. எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைஞ்சிருக்கிறீங்க. அடுத்த பாடல் நம்ம கேட்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல. கோலிக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிறைவு பாடல் நம்ம கேட்கலாம். ரோஜா திரைப்படத்திற்காக ஹரிகரன் அண்ட் குழுவினர் பாடிய பாடல், இசை புயலியார் ரஹ்மான் அவர்கள் இசையில். நேர்களை இன்று இரவு 9 மணிக்கு ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி நாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்க இருக்கின்றோம். இரவு 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் நாம் கேட்க இருக்கின்றோம். தற்போது பாடல் கேட்கலாம்.

0: தமிழ் பாட்காஸ்ட். தன் சமர்ப்பித் மன் சமர்ப்பித் ஆர் யா ஜீவன் சமர்ப்பித் சாஹதா ஹூ தேஷ் கி தர்த்தீ துஜே குச் ஆர் பி தூ. ஜி ஹா, யஹி வோ பாவ் தே ஜிஸ்னே ஹமாரே தேஷ் கி ஆசாதி கே ஆந்தோலன் கோ பிரபல் பனாயா தா, ஆர் யஹி வோ பாவ் ஹே ஜோ கி ஆஜ் பி ஹமாரே தேஷ் கி சீமாவோ கோ அக்ஷுண் ரகே ஹுவே ஹே. ஆர் ஜப் பாத் ஹோதி ஹே தேஷ் பிரேம் கி, ஆர் மௌகா ஹே ஸ்வதந்திரதா திவஸ் கே பாவன் அவசர் கா, ஆர் தேஷ் மனா ரஹா ஹே வந்தே மாத்ரம் கி 150வீ வர்ஷகாட், தோ ஐசே மே வந்தே மாத்ரம் கோ ஆர் கரீப் ஸே ஜானே கே லியே மே ருச்சி ஜோஷி ஆப்கே லியே லேகர் ஆயி ஹூ ஹமாரா ஸ்பெஷல் பாட்காஸ்ட் ஜோ கி ரக்ஷா மந்திராலய ஆர் ஆல் இண்டியா ரேடியோ கி சயுக்த தத்வாவதான் மே ஆயோஜித் கியா ஜா ரஹா ஹே. ஆர் வந்தே மாத்ரம் கோ ஆர் கரீப் ஸே ஜானே கே லியே ஆஜ் ஹமாரே சாத் ஸ்டூடியோ மே மௌஜூத் ஹே டாக்டர் புவன் ஜா, ஜோ கி தில்லி விஸ்வவித்யாலய கி இத்திஹாஸ் விபாக் மே அசோசியேட் ப்ரொஃபெசர் ஹே. ஸ்வாகத் ஹே சார்.
1: நமஸ்கார்
0: சார். சப்சே பலே ஹம் ஜானா சாஹேங்கே கி வந்தே மாத்ரம் கா கியா சந்தர்ப் ஹே, கியூங்கி இஸ்கி மஹத்தா பஹுத் ஜாதா ஹே. யே சிர்ஃப் ஏக் கீத் நஹி பல்கி ஹமாரே தேஷ் கி ஆசாதி கா ஏக் விஜய் கோஷ் ரஹா ஹே, தோ இஸ்கா ஹமே தோடா இத்திஹாஸ் கே பாரே மே பதாயியே, ஆர் ஆனந்த் மட் மே இஸ் கீத் கோ லேனே கா கியா உத்தேஷ் தா சார்.
1: தேக்கியே, யஹ் விஜய் கோஷ் பி ஹே ஆர் மந்த்ர பி ஹே
0: ஜி.
1: யஹ் ஏக் பரதந்திர தேஷ் கி ஆசாதி கா மந்த்ர ஹே ஆர் ஏக் அப்னி தராதல் தலாஷ்னே கா மந்த்ர ஹே. ஜிஸ் யுக் மே பங்கிம் ஜி ரே தே லிக் ரே தே வஹ பாரதீய பௌத்திக ஜகத் கே உத்கர்ஷ் கா சமய தா. லோக் அலக் அலக் துரி டூண்ட் ரே தே. ஏக் ஜோ பாஷ்சாத்ய தர்ஷன் கா பிரபாவ் தா உஸ்கே விரோத மே பி ஏக் சாஸ்கிருதிக் ஜாகரண் ஹோ ரஹா ஹே. ஆர் ஆப் தேகேங்கே கி ஜோ பிரம்மோ கா பிரபாவ் ஹே, ஜோ ஏக் மோனோதீசிம் கி பாத் ஹோ ரஹி தி, ஆர் ஜோ பார் பார் உபநிஷதோ கி பாத் ஹோ ரஹி தி, வேதாந்த் கி பாத் ஹோ ரஹி தி, உஸ்ஸே ஆகே பட்கர் பங்கிம் புராணோ கி பாத் கஹ ரஹே ஹே, பாகவத் கி பாத் கஹ ரஹே ஹே, கிருஷ்ண கி பாத் கஹ ரஹே ஹே, கீதா கி பாத் கஹ ரஹே ஹே, ஆர் ஜோ சகுன் ஜோ ஈஸ்வர் ஹே உஸ்கோ நிராகார் பிரம்ம ஸே ஜோட் கர்கே ஏக் ஜன்மானஸ் கோ சஞ்சாலித் கர்னே கி கோஷிஷ் கர ரஹே ஹே. ஜப் ஆனந்த் மட் கி ரச்சனா கர்தே ஹே தப் தக் வஹ இஸ் நிஷ்கர்ஷ் பர் பஹுஞ்ச் சுகே ஹே கி ஜோ பாரத் கா சோஷன் ஹுவா பிச்லே 100-150-200 வர்ஷோ மே உஸ்ஸே கேசே நிஜாத் திலாயி ஜாயே. ஜோ ஆர்த்திக் ராஷ்ட்ரவாதி தே வோ பஹலே ஸே இன் பாத்தோ கோ லிக்

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
1: எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதார சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள்

பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல் படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றுறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடவிருக்கும்

சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடவிருக்கும் 2047 ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திரப் போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திரப் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று ஆகஸ்ட் 14 அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைப்பிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550 மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பம்

விவகாரங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகித

தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதைவ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும் போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ்

நிதி உதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்களாவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்து விட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும்

0: இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26 கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு 1 ஆண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7 நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய இராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசமென்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு

0: இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடரும்.
1: ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு புதுதில்லி செங்கோட்டையின் கொத்தளத்தில் நடைபெறும் தேசிய கொடியேற்ற விழாவின் நேரடி ஒலிபரப்பு. அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு. நமது ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை 102.6 MHz கேட்கலாம். நாளை கொடியேற்ற நிகழ்வின் தமிழாக்கம் இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய நாம் கேட்போம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். அழகான இந்த இரவு பொழுதில் நேர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம நேர் விருப்ப தொகுப்பாக வீரவணலூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கடிதமாக எழுதி அனுப்பியிருக்காரு. அவருடைய தொகுப்பையும் பார்த்துக்கொண்டே இனிமையான பாடல்கள் கேட்டிருக்காரு, அதை கேட்டு ரசிக்க போகிறோம். நம்முடைய எல்லோரது வாழ்விலும் மகிழ்ச்சியான தருணமாக நம்ம கருதக்கூடியதை வந்து அந்த திருமண நன்னாள் தான் அப்படின்பதை யாரும் மறக்கவும் முடியாது. இரு பாலினருக்கும் இனிக்கும் நிகழ்வாக இல்லற வாழ்வு தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் இருவருக்கும் அவரவர் உள்ளத்தில் ஏற்படும் எதிர்பார்ப்பு, இன்பம், முதுமையில் ஏற்படும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இனிய பாடல்களை வந்து தொகுத்து அனுப்பியுள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாங்க, என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இல்லறத்தில் இணைய விரும்பும் இருவரது பார்வையில் எழும் ஏக்கம் நிறைந்த கேள்விக்கு விடை தேடும் இனிய பாடல் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் கேட்கலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் வீரவணல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தொகுப்பு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தென்றல் தொடாத இலக்கிய காதல் இதுதான் என இருவரும் மகிழ்ச்சியுடன் பாடும் இனிய பாடல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்கலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
2: நேர் விருப்பு தொகுப்பில் நாம் அடுத்த பாடல்கள் கேட்க போகிறோம். இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து இல்லறத்தில் இணைய விரும்பும் இருவரது உள்ளத்திலும் ஏற்படும் இனிய ஆசைகளை வெளிப்படுத்தி பாடும் பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி இதில் வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இல்லறம் தொடரும் இனிய திருமண நாளில் சாந்தி முகூர்த்த நேரத்தையும் இணைந்து இணைத்து விடுகிறார்கள். அந்நேரத்தில் இருவரது உள்ளத்தில் ஏற்படும் ஏக்கம் கூச்சம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இனிய பாடல் இது.

நேரம் இரவு 10:19 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவணலூர் அகிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக தங்க பதுமை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி லீலா இணைந்து பாடிய பாடல். இல்லறத்தில் இணைந்த இருவரது உள்ளங்களில் ஏற்படும் இனிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் இனிமையான அமைதியான பாடல் இதுன்னு சொல்லியிருக்காங்க. பாடலுக்கு தொகுப்பாக பாடல் நம்ம கேட்கலாம்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பத்து மணி 24 நிமிடங்களில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்விருப்ப தொகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததான் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காரு வீரவணலூர் கிருஷ்ணன் அவர்கள். மௌன மொழி பேசிடும் நிலாவை போற்றி பாடும் இனிமையான இசையுடன் கூடிய பாடல்னு சொல்லியிருக்காங்க. கேட்போம் நாம பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா குரல்களில்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பிஎஸ்என்எல்லின் சுதந்திரதின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் அப்ளை.
0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் சரியாக 10:30 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதமொழி. இந்நிகழ்வில் இன்று வீரவணலூர் கிருஷ்ணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இல்லற வாழ்வில் இணைந்த இருவரது உள்ளத்திலும் அன்பின் மிகுதியால் எழுந்த எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்தும் அமைதியான பாடல் இதுன்னு சொல்லியிருக்காங்க. கேட்போமா? டிஎம்எஸ் பி சுசீலா குரல்களில்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நம்மை ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேயர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி. இதில் நம்முடைய நேயர் இன்னைக்கு வீரவனலூர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதி அனுப்பிய தொகுப்பு தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததான் நீலவானம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இல்லற தம்பதியர்க்கு இன்பத்தை தரும் இனிய தேன் நிலவுக்கு சென்றுள்ள நாயகியின் உள்ளத்தில் உதிரும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இனிமையான பாடல்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அடுத்த பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து. இல்லறம் கண்ட இருவருக்கும் பரிசாக கிடைத்த இரு மக்கட் செல்வத்தை நினைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பாடும் அருமையான பாடல் இது.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 6:45 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் 80 வருடங்களாக சைபால். நேரம் 10:45. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேர்களின் விருப்ப பாடல்கள் கடிதம் வழி, இதில் வீரவணலூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. மக்கள் செல்வத்துடன் மகிழ்ச்சியுடனும் வாழும் இனிய குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக திகழும் என எடுத்து ஏம்பும் இனிய பாடல் இது.

0: ஃபைபர் பேசிக் ரூபாய் 499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
1: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
0: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
1: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
0: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
1: இச்சலுகை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
0: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல் உடன்.
1: கண்டிஷன் சப்ளை.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடுத்த பாடல் கௌரவம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பாசத்துடன் வளர்த்து ஆளாக்கிய பிள்ளை கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்ற போது அதை நினைத்து வருந்து ஏக்கத்துடனும் ஆதங்கத்துடனும் உள்ளத்தை நெருடச் செய்யும் பாடல் இது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம வீரவணலூர் அகிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலையும் கேட்கலாம்.
2: எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே
3: கண்ணா.
4: செல்மா, எங்கடி இந்த பைய?
3: போயிட்டான்.
4: அதை விட்ட போயிட்டான. அவ்வளவு பெரிய மனுஷன் ஆகிட்டான். அவன் என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழக்கி ரக்கம் முளைச்சு எடுத்து ஆத்தவுக்கு பறந்து போயிடுத்து.

அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து. முதுமையில் ஏற்பட்ட துன்பத்திலும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பை போற்றி உணர்வு பூர்வமாக பாடும் பாடல் இது. பாடல் இதோ நம்ம கேட்கலாம்.

நேர்களை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வீரவணலூர் கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிறைவு பாடல் கேட்கலாமா? வானத்தை போல திரைப்படத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. குடும்பத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பாடும் இனிய பாடல் இதுன்னு சொல்லியிருக்காங்க. பாடலுக்கு தொகுப்பாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் நம்ம கேட்கலாம் நிறைவாக.

நேர்களை நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் இணைந்திருங்கள். நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 PM.
1: நேரம் 11:36:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலி உலா வருவது திரைகானம் முதல் பாடல். சந்திரோதயம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: Good night.
1: Good night.
2: திரைகானத்தில் அடுத்த சித்தி படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது ஒலிவுலா வருவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சிகள் அரசியல், விஐபி, நேருக்கு நேர் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் இடம்பெறுவது அரசியல் படத்திலிருந்து 3 பாடல்கள்.

என் வெட்கம் வானவில் ஆனது, என் அரும்புகள் மலரால் ஆனது. யார் இவன்? என் பெயரே கவிதையாக என் இளமை நனைந்து போக.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதுவரை அரசியல், விஐபி, நேருக்கு நேர் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

what a pity.

பெண்ணும் சிவந்த நாக்கு, அறுசுரத்தை இருள் கிழிக்க எழுந்த வாக்கு, அரித்தெடுத்த தலை கரத்தில் விளங்கு போட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம்நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் சோப்பு சீப்பு கண்ணாடி நினைத்தாலே இனிக்கும் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் சோப்பு சீப்பு கண்ணாடி படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் டி எம் சௌந்தரராஜன், எம் எஸ் ராஜு குரல்களில்.

இந்த சீப்பு ரொம்ப சீப்பு, வாழ்க்கை தலையில் வயிடு எடுக்கும். தலையில் போட்டு டோப்பா மாட்டு, புதிய மாடல் செய்து காட்டு. பாட்டி வாய பல்லி இருக்குது பாரு, பேச்சு தலைய வாரேன், தேனு ஈர பாரு, கொஞ்சம் பாரு.

0: உடச்சி புட்டா வேற வாங்கு.
1: டேய் அம்மி வாடா. மாமி எடுங்கோ. மாமா கொடுங்கோ. வாங்க வாங்க அட வாங்க.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:22. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதலில் எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள 5 பாடல்கள், அதுக்கிடையில் எல்லா ரீஷுவை பாடியுள்ள ஒரு பாடல் கேட்கலாம்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். ஆஹா ஹா ஹா ஹா ஹா, மன்மதன் வந்தானா

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம

0: வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ரகங்கள் அழகே தாடங்கள் சுகமே பாடல்கள் செருங்கும் வாருங்கள்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:49:50. நெஞ்சம் பரப்புதலை நிகழ்ச்சியில் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் MS விஸ்வநாதன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தமிழில் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் நிலைத்த நேரம் இப்பொழுது 3:11. நேயர்கள், இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் உஸ்தாத் அம்ஜத் அலிகான் அவர்களின் சரோதிசை இடம்பெறும்.

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் திருவிடந்தை டிவி ஆனந்தன் அவர்களின் நாகசுரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் பி பரசுராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து சார்சாட்ச பாரிபாலியா சுவாதி திருநாள் கிருத்தி பந்தூராளி ராகம் ஆதிதா.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை திருவிடந்தை டிவி ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் பி. பரசுராமன் அவர்கள் தவில்.

நேயர்கள் நினைவிற்கு இன்று காலை 5:10 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் இனிய பக்தி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரில் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இப்பொழுது 5:11 நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது தசாவதரம் திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் கமல்ஹாசன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:32. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது மீரா திரைப்படத்திற்காக எம்எஸ் சுப்புலட்சுமி குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.